0: நேரம் இரவு 8:08 கேட்டுக்கொண்டிருப்பது போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த இரண்டு ஊர்களும் இரத்தினபுரி மற்றது காரப்பாக்கம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் உங்களிடம் கேட்டிருக்கின்றோம். எங்களுடைய நேர்களும் வந்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க பார்க்கலாம்.
1: ஆமாம், இணைந்திருக்கும் நேர் வணக்கம்.
2: வணக்கம்
1: நிலைமை இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: மாவட்டியா இருக்கோம், புனடிக்கு போதான் யோசிச்சு கொண்டிருக்கேன்.

0: புணரிக்கு போய் நல்ல விஷயம்,
1: நல்ல விஷயம், போங்க போங்க. இப்ப நல்ல வேதனாவும் இருக்குதானே,
2: இரக்கம்.
1: சரி, இந்த மூன்று சொற்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
1: அடுத்த நிறை நாங்கள் சந்திக்க போன்றோம்.
0: என்னென்ன
1: காம்பு? சந்திக்கலாம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், நான் கபல வண்டி இருக்கேன். நிலமா இருவரும்?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: நிலமா இருக்கிறேன்.
0: சரி, அப்ப நீங்க கண்டுபிடிச்ச அந்த மூன்று சொற்கள்?
3: பாகம்,
1: பாசம்,
3: சாணம்,
0: பாகம்,
1: பாகம், பாகம்,
3: புத்தி,
0: புத்தி. இன்னொரு சொல்
3: புதினம்.
1: புதினம். சரி சரி, நன்றி நன்றி ஸ்காப்ரோ ரஞ்சினி.
3: நன்றி.
1: எத்தனை சொற்கள் வருதுன்னு
0: சகானா,
1: நாங்க நினைச்சே பாக்கல. நீங்க நினைச்சு பாத்தீங்களா?
0: நினைச்சு
1: பாக்கல. சரி, இந்த மாதிரிதான் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 4164544040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. மீண்டும் ஒருமுறை அந்த இரண்டு ஊர்களையும் நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம்.
0: இலங்கையிலிருந்து ரத்னபுரி, இந்தியாவிலிருந்து காரப்பாக்கம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
1: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: இந்த கோடியை இசையோடு ஆரம்பிக்க ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ், செல்வா, சாஸ்திரா இசைக்குழுவோடு June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட் ஹில்ஸ். ஸ்வர சங்கமம் 2026. இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சைடன் ஷிப்பட் சந்திப்பில், ரூச் பேக்கரி, வார்டன் லாரன்ஸ் சந்திப்பில், போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் மெக்டிகல் சந்திப்பில், ஹை ஃபை பாபா ஷா, மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஓரஞ்ச் பில்டிங்கில், ஜூசி ஹா பிக்கரிங்கில், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வாஷ்
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் இரவு 8:25 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாள் இலங்கையிலிருந்து இரத்தினபுரியை நாங்கள் எடுத்து வந்திருந்தோம். அதே போன்று இந்தியாவிலிருந்து காரப்பாக்கம் என்கின்ற ஊரை உங்களுக்காக கொண்டு வந்திருந்தோம். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இரத்தினபுரியை கொண்டு வந்ததற்கான காரணம் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், அதாவது இந்த போட்டி நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். மண் சரிவு அபாயம் குறித்து அம்பர் எச்சரிக்கை இப்பொழுது இரத்தினபுரிக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காரப்பாக்கம் என்கின்ற இடத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல டெக் மஹிந்திரா ஐடி நிறுவனத்தின் பிரம்மாண்ட அலுவலக வளாகம் அமைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இன்று இந்த வளாகத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லுகின்றன. ஆகவே காரப்பாக்கம், இரத்தினபுரி இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம்.
1: ஆமாம், அந்த வகையில் ஏனைய நேர்கள் இருந்து கொண்டு நிறைய சொற்கள் வந்து எங்களுடன் பகிர்ந்திருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் கொண்டு வந்திருந்த சொற்கள் என்று பார்க்கும் பொழுது பாரதி, இனம், இரத்தம் ஆகிய ரத்தினம் ஆகிய சொற்கள் வந்து நாங்கள் தந்திருந்தோம். அது தவிர்த்து நேர்கள் இணைந்து கொண்டு திக்கம், பாரி, இரக்கம், தினம், காம்பு, காரம், பாகம், புத்தி, புதினம் ஆகிய சொற்கள் வந்து நேர்கள் எங்களுடன் இணைந்து பகிர்ந்திருந்தார்கள்.
0: உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: ஆன்டாரியோவில் விடுமுறை கால வர்த்தக மூடல் விதிமுறைகளை மாகாண அரசு தளர்த்தியுள்ளமை முதன்முறையாக வரும் விக்டோரியா தின திங்கட்கிழமை வியாபாரங்கள் திறக்கப்பட வழிவகுத்துள்ளது. எனினும் பணியாளர்களை வேலைக்கு வரும்படி எந்த நிறுவனமும் வற்புறுத்த முடியாது எனவும் பணியாளர்களின் விடுமுறை கோரிக்கையை நிராகரிக்க முடியாது எனவும் ஆன்டாரியோ அரசு அறிவுறுத்தியுள்ளது.
1: தமிழ்நாட்டின் கடந்த திமுக அரசினால் வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய்கள் மகளிர் உரிமை தொகையினை 1,31,00,000 பெண்களுக்கு புதிய தாவைக்க அரசு அதே நாளில் வாய்ப்பு செய்துள்ளது. கடந்த அரசாங்கங்களின் முக்கியமான திட்டங்கள் தமது ஆட்சியில் தொடரப்படும் என முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய்களாக அதிகரிக்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் வாக்குறுதி வழங்கியிருந்த போதிலும் அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த அவகாசம் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மாற்றத்திற்கான கணக்கீட்டு பணிகளும் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
0: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னரை இன்று சென்றடைந்த முள்ளிவாய்க்கால் நினைவூர்திக்கு ஏராளமான பொதுமக்கள் அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். மட்டக்களப்பு பட்டிருப்பு பாலத்தின் அருகில் அப்பகுதி தமிழ் மக்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க் உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி, லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
2: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
9: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
10: Everything you like, everything you need is found only here.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மளிகம் பாடலோடு நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் வளமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்களோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். அந்த வகையில்
1: காலநிலை பார்த்தோம்னால் தற்பொழுது 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் முன்னிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கிறது. நள்ளிரவில் 9 டிகிரி செல்சியஸ் ஆக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது காலநிலை. நாளைய நாள் சனிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் முன்னிலை 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப் போகிறது. லேசான மலைத்தூரல் எதிர்க்கக்கூடும் அப்படின்னு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 1% குறைவடையப் போகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST

0: மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள் நவி கனகலிங்கம் 416-371-3998.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல். JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor matrum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
3: 416-457-0651. Some conditions may apply.
4: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002, 4378607002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லாய் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லாய் ஃப்ளோரிங். 416-293-0550, 2930550. goodlifeflooring.ca.
7: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த குளிர்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 1650 மேலும் விவரங்களை அறிய ஜீவிதா ஸ்ட்ரீட், சோல் சிட்டி ரியாலிட்டி, 6477873784.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingham, 416-298-2777, mortgagesolutions.ca.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மற்றிய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு

0: செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
0: Indrum Isayudan, East FM Ungaludan, 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கை வாங்க விட அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை, தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போ. PPS குரூப் இங்க்.ca.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்க இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம். 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470. ஓ மை ஹோம்
2: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
0: All My Blinds, சகலவிதமான blinds மற்றும் draperiesஐ உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், free estimation, free insulation. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், free estimation, free insulation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue, East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 Cash Point.
4: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7
1: Raman Home Comfort உங்கள் furnace தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். Special offer Linux, Carrier, American Standard, Goodman போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான furnace-கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா furnace-களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். Raman Home Comfort 416-332-29 89. Some conditions may apply.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட் 416-580-6591.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
5: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite
3: 07647 செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
8: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜ் சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
1: Weekend, East FM 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொராண்டோ
9: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
8: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
9: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ.
8: மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொராண்டோ.
9: அழகோ அழகு. 6477873784.
10: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
11: ஈஸ்ட் FM கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் FM 102.7.

0: சிலுசிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: அப்பி பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:02, டொரண்டோ 20°C 19°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதிலிருந்து 9 வரை ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளையும் 24 இணைந்திருக்க எஃப்எம் 102.7 நூடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் .ca மற்றும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும்

உள்ளிகளாக இப்போது யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 4168241212 அதை ஈஸ்ட் எஃப்எம்க்கான தொடர்பிலக்கம். அதே வேளை மின்னஞ்சலூடாக தொடர்பு கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். நீண்ட வார விடுமுறையின் முதலாவது நாள், அதே நேரம் சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு பிரகாசமான இன்னும் ஒரு காலை பொழுது அப்படி என்று சொல்லலாம். எதிர்பார்த்த ஒரு காலநிலையோடு இந்த நீண்ட வார விடுமுறை குறிப்பாக ஆரம்பமாகின்றது. மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போன்றது. இரவு 13 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நாளை காலை குறிப்பாக 18 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போன்றது. இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, அன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, காலை காற்றலையில் தொடர்ந்தும் 11 மணி வரை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சில் உங்களோடு நான் அனன்மன்புடன் செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

9:06 காலை காற்றலையில் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது அலங்கரிக்கின்றது. 2 மணித்தியாலம் 9 மணி தொடக்கம் 11 மணி வரை இணைந்திருக்கலாம். செய்திகள், புதினங்கள், பாடல்கள், அது மட்டுமில்லாமல் காலை பொழுதில் ஊக்கம் தருகின்ற கூற்று இப்படி என சொல்லி பல விஷயங்களோடு நாங்களும் இந்த வார இறுதி நாட்களில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரம் நீண்ட வார விடுமுறைக்குரிய ஒரு நாளாக இருக்கிறது. விக்டோரியா லாங் வீக்கெண்ட், பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் குறிப்பாக அதனுடைய முதல் நாளாக சனிக்கிழமை இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இது மே மாதம் 16 வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை இன்றைய நாளில் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்று ஹாலிவுட்டில் முதலாவது அகாடமி விருது வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டது. 1929 இந்த நாள் அப்படி என்று சொல்லப்படுகின்றது. இப்போது இந்துக்களால் குறிப்பாக இந்த பஞ்சாங்கம் பார்த்து பல நிகழ்வுகள் அல்லது சம்பிரதாயபூர்வமாக அல்லது நாட்கள் சுபகாரியங்கள் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதுக்கான இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது யாழ்ப்பாணத்தின் முதன்முறையாக ராமலிங்கம் முனிவரால் வெளியிடப்பட்டுக் கொண்டது. 1667 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாகி இருக்கின்றது. இதே நேரம் தம்புலுவில் இலங்கையில் குறிப்பாக அடுத்த 3 நாட்களில் 63 வரையான தமிழ் இளைஞர்கள் சிறப்பு அதிரடிப்படையினரால் கொலை செய்யப்பட்ட தம்புலுவில் படுகொலைக்குரிய நினைவினாலும் இன்று 1985 இதே நாளில் ஆரம்பமாகியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று எண்டோவர் விண்ணோட்டம் தன்னுடைய முதலாவது பயணத்தை முடித்துக் கொண்டு பூமிக்கு திரும்பியதும் இதே நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அதேபோன்று எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த முதற் பெண் என்ற வரலாற்று சாதனையை யூன்கோ டிபோய் அவர்கள் பதிவு செய்து கொண்டது. 75 இந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று குவைட்டில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டுக் கொண்டதும் 2005 இந்த நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்றது. அதே இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாக இருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருந்தோம். அதே நேரம் வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் குறைந்த விலையாக இலக்கம் 1411 வார்டன் அவென்யூவில் அமைந்திருக்கின்ற காஸ்கோவில் 171.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இலக்கம் 8765 ஹைவே 50 வானில் அமைந்திருக்கின்ற பயணியரில் 176.9% நீங்கள் லீட்டர் ஒன்றினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி இடங்களை பொறுத்தவரையில் இப்போது 188.9% லீட்டர் ஒன்று ஜிடிஐ பெரும்பாக்கத்தில் விற்பனை ஆய்கொண்டிருக்கின்றது. இதேவேளை வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை இந்த காலை பொழுது உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. பெருவாரியான இடங்களை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. யங்குக்கும் அதே நேரம் குறிப்பாக பாத்திஸ்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மட்டும் ஒரு மெல்லி ஒரு தாமதத்தை 401 வெஸ்ட் பவுண்ட் தந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை ஹைவே 7 ஒரு வாகன விபத்து 16 ஹைவே 7 இடைப்பட்ட பகுதியில் பேவியூவில் ஒரு வாகன விபத்தும் என காலை பொழுதில் பதிவாகி இருக்கின்றது. காலை சூரிய உதயம் இன்றைய நாளில் 5:51 இடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:36 இடம்பெற காத்திருக்கின்றது. ஆரம்பத்தில் சொன்னது போன்று மதியத்தில் ஒரு மெல்லியொரு மழை துருளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் குறிப்பாக 22°C 24 உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. நாளை ஞாயிற்றுக்கிழமை 25, திங்கட்கிழமை 30°C ஆக இருக்கும் அப்படி என்று சொல்லி இப்போதைக்கு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
3: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்து ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
9: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
10: Weekend, you? Week ka feel patrik lo? Apdina kelunga.

நேரம் காலை 9:25, வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. இணைந்திருக்கின்றோம். 20 டிகிரி செல்சியஸ் ஆனால் 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெப்பநிலையில் இன்றைய நாளில் மாற்றம் ஏற்பட போகின்றது. காலையில் இப்பதான் எழும்புறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நீண்ட வார விடுமுறை உங்களுக்கு சூரியனுடன் கூடிய ஒரு சிறப்பான காலநிலை தருகின்ற ஒரு வார இறுதி நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிறைய விஷயங்களுக்கான ஒரு நாட்கள் அப்படி எல்லாம், குடும்பமாக நீங்கள் செல்வதாக இருக்கலாம், வழியில் செல்வதாக இருக்கலாம், அல்லது இந்த வெதரை என்ஜாய் பண்ணுவதற்காக காத்திருந்த ஒரு நாளும் இந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காரணம், இது விக்டோரியா டி வீக்கெண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ட்ரோனோவில் இருக்கின்ற சிட்டி ட்ரோனோவினுடைய 140 மேற்பட்ட ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்ப்ரே பேட்ஸ் வந்து இன்றைய நாளில் இருந்து உத்தியோகபூர்வமாக திறந்துவிடப்படுகின்றது. குழந்தைகளை நீங்கள் வழியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக அது அமையப்போகின்றது. அந்த விடயம் தொடர்பாகவும் சிட்டி ஆஃப் ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று மே மாதம் 14 வியாழக்கிழமையில் இருந்து சனிக்கிழமை 23 வரை இந்த வாட்டர் ஃப்ரண்டில் வந்து லேக் ஷோர் புளவர்டின் ஈஸ்ட் டான்வெல்லி ரோட் காலோ அவென்யூ ஆகிய இடங்கள் வந்து திருத்த வேலைகள் இடம்பெறுகின்றன. அந்த இடங்களில் தாமதங்கள் இடம்பெறலாம் அப்படி என்பதையும் சிட்டி ஆஃப் ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை எட்டோபிகோ, லேக் ஷோர், ஹம்பர் ரிவர், அதே போன்று பிளாக் கிரீக் ஆகிய இடங்களில் வந்து இந்த கம்யூனிட்டி என்வரன்மெண்ட் டே இவெண்ட் இடம்பெறுகின்றது. நீங்கள் பழைய எலக்ட்ரானிக்ஸ், க்ளோதிங், அது மட்டும் இல்லாமல் ஹசார்ட்ஸ் அண்ட் வேஸ்ட் இவற்றை வந்து அங்கு டிராப் ஆஃப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இதேவேளை சமர் 2026 கூடிய ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போது ஆரம்பமாகின்றது. trono.ca/summerrec என்கின்ற இணையதளத்தினூடாக குழந்தைகள் பெரியவர்களுக்கான இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம், அதே நேரம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியும் நகரசபை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. விக்டோரியா டேக்கான ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஆஷ்பிரேஜர்ஸ் பேயில் இடம்பெறுகின்றது திங்கட்கிழமை. அதே நேரம் கனடாஸ் வண்டர்லாண்டில் 10 இடம்பெறுகின்றது. கிட்டத்தட்ட 6,000 கலர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து இதில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இந்த நீண்ட வார விடுமுறையில் சுகர் பீச்சுக்கு அருகில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ட்ரோண்டோ ஹலால் பைட்ஸ் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றது நேத்தன் ஃபிலிப்ஸ் ஸ்கொயரில். அதே போன்று கஃபே டு கிக்ஸ் ஆஃப் ஸ்பிளாஷ் பேட் நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 290 லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இதில் பங்கு பெறுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. ட்ரோனோவினுடைய வைப்ரன் மல்டி கல்ச்சுரல் ஃபுடை வந்து நீங்கள் பரியுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அதே போன்று டிடிசி க்ளோஷர்ஸ் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஹம்பர் காலேஜ் ஃபின்ச் அவென்யூ வெஸ்ட் வரையிலான பகுதிகளில் சர்வீஸ் லைன் இப்போது இடம்பெறாது, அதுக்கு பதிலாக ஷட்டல் பஸ்ஸஸ் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. யூபி எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் இதிலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருத்த வேலைகளுக்காக என்பதையும் யூபி எக்ஸ்பிரஸ் ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இதேவேளை அட்ராக்ஷன்ஸை பொறுத்தவரையில் திங்கட்கிழமை சியன் டவர், ரிப்ளேஸ் அக்யூரியம், அதே போன்று ராயல் ஒன்டாரியோ மியூசியம், ஆர்ட் கேலரி ஆஃப் ஒன்டாரியோ, ட்ரோனோசூ, சிரியினுடைய கால்ஃப் கார்சஸ் மற்றும் அதே போன்று ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேம் ஆகியவை திறந்திருக்கும். ஷாப்பிங்கை பொறுத்தவரையில் சிஎஃப் ஈடன் சென்டர், ட்ரோனோ பிரீமியம் அவுட்லெட் மற்றும் ஸ்காப்ரோ டவுன் சென்டர்ஸ், யோக்டீல், ஸ்கியாவன் ஷாப்பிங் ஆகியவை திறந்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ட்ரோனோ பப்ளிக் லைப்ரரி, அதே போன்று கம்யூனிட்டி சென்டர்ஸ், பேங்க்ஸ் ஆகியவை வந்து திங்கட்கிழமை மூடப்பட்டிருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். 9:28 இன்றைய நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விடயம் காத்திருக்கின்றது. இந்த சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதுல நாங்கள் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்றினை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இலக்கியங்கள், படைப்புகள், அல்லது தொழில் முனைவோர், அல்லது இப்படியெல்லாம் சாதித்தவர்களுடைய அனுபவ மொழிகளாக இருக்க நிறைய விஷயங்கள், ஒரு யதார்த்தமான விடயங்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஒரு ஆழமான கருத்தினை அடிக்கடி எங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளும். வாழ்க்கை இப்படித்தான், அல்லது வாழ்க்கையில் எவ்வாறு நாங்கள் வாழ்வது, அல்லது இந்த வாழ்க்கைக்கு தேவையான சில சரிபூட்டல்களை தருகின்ற ஒரு விடயமாக அது அமைந்து கொள்ளுகின்றது. இன்றும் ஒரு அழகான ஒரு விடயத்தை ஒப்பிட்டு பார்க்க போகின்றோம். என்ன விஷயம் அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆங்கிலத்தில் அதிகமாக அல்லது பரவலாக ஒரு இடத்திலும் பேசப்படுகின்ற சில சொற்பதங்கள் அல்லது வாக்கியங்கள் ஒன்றாக இருக்கின்றது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் த பியூட்டி ஆஃப் ரோஸ் வி ஆல்சோ வார் த த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். இந்த ரோஜாக்களை பார்க்கின்ற பொழுது அதன் மீது அல்லது அதனால் கவர்ந்தளிக்கப்படுகின்றவர்கள் நிச்சயமாக எல்லோராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த ரோஜாவை மட்டுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ரோஜாவோடு சேர்ந்து முட்களும் தான் இருக்கும். அந்த முட்செடியில் தான் ரோஜா மலர்கின்றது. அந்த ரோஜா மீது தான் நாங்களும் காதல் கொள்கின்றோம். ஆனால் இந்த ரோஜாவின் அழகுக்காக நாங்கள் முள்ளை விட்டுவிட்டு தனியாக ரோஜாவுக்காக மட்டுமே நீர் அல்லது அதை வளர்ப்பதில்லை, அதுக்கான நீரை ஊற்றுவதில்லை. அதே போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையும். கனவுகளை நாங்கள் விரும்புகின்றோம், அந்த கனவுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான சீர்திட்டங்கள், எண்ணங்களை வாழ்க்கையில் நாள்தோறும் வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கான ஒழுக்கத்தை நாங்கள் எப்பொழுதுமே தவிர்க்க
முயற்சிக்கின்றோம். இந்த டிசிப்ளின் என்கின்ற விஷயத்தினால் சில வழிகளில் உங்களுடைய கனவுகள் வந்து சிதைவுகள் ஆகின்றன. ஆனால் இந்த வெற்றியை விரும்புகின்ற எல்லோரும் அதற்கான சிரமத்தை பெறுவதற்கு கொஞ்சம் தயக்கப்படுகின்றோம். காலையில் ஒரு ருட்டீன் அல்லது ஒரு டிசிப்ளினோட நாங்கள் எங்கே வேணும் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு 4 நாள் செய்வோம், 5வது நாள் அது எங்கேயே அப்படியோ போய்விடும். பிறகும் நாங்கள் யோசிப்போம், என்னடா இன்னும் எங்களால் அடைய முடியவில்லை, என்னடா எங்களால் இன்னும் அந்த செயலை செய்து முடிக்க முடியவில்லை அப்படி என்று சொல்லி யோசிப்போம். அதே மாதிரி தான் இந்த ரோஜா மலரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது ஞாபகம் வர வேண்டும். ஒரு அழகான ரோஜா மலரை முள்ளும் அந்த பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. அதை வெறுத்து விட்டால் மலரையும் நாங்கள் இழந்து விடுவோம். ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் என்பதற்கான அர்த்தம் வாழ்க்கையின் அழகை மட்டும் ஏற்றுக்கொள்வதல்ல, அதனுடைய சிரமங்களையும் அமைதியாக புரிந்து கொள்வதே. எஃபோர்ட் என்பதன் அர்த்தம் வந்து பலனை மட்டுமே நேசிப்பதில்லை, அதற்கான வலியையும் மதிப்பது என்று சொல்கின்றார்கள். வாழ்க்கையில் இப்போ நீங்கள் சந்திக்கிற சிரமங்கள் உங்கள் வாழ்க்கையின் முட்களாக இருக்கின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அதே செடியில் தான் நாளை ரோஜா மலரும் என்பதை. எனவே முள்ளை பார்த்து பயப்படாமல் அதற்கும் நீங்கள் நீரூற்றுங்கள். ஏனெனில் அழகு எப்போதும் பொறுமையும் முயற்சியும் சேர்ந்த இடத்தில் தான் மலர ஆரம்பிக்கின்றது. அதனால் தான் உங்களோடு சேர்ந்திருக்கின்ற இந்த சிரமங்களும் ஒரு காலத்தில் உங்களுக்கான அழகை தருகின்ற விடயமாக மாறும் என்பதில் நீங்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை கொள்ளலாம். 9:31 நிமிடம்

0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002, 4378607002.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. மே 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். மே 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் மே 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. மே 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து மே 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. மே 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும், மே 21 வியாழன் காலை 11 மணி முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டுபடுகின்றார்கள். மே 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு 3 தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று, மே 25 திகதி திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரையுள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசித்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: எத்திசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும் தும் தும்.

முதலமைச்சரின் பிற்பாடவருடைய செயற்பாடுகள் அல்லது தமிழக அரசியல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள் என்பது இப்போது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த அமைச்சர்களுக்கான இலாக்கா அவர்களுக்கான அமைச்சர் பொறுப்புகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அதே நேரம் விஜய் இன்னும் இரண்டு தலைமுறைக்கு ஆட்சி செய்வார் அப்படி என்று சொல்லி இயக்குநர் ஆர் வி உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார். சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் சொல்லியிருக்கின்றார், நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்து முடியாதை சாதித்தவர் விஜய் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். இரண்டு தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியில் இருப்பார் என்பதை உறுதியாக கூறுகின்றேன். விஜயிடம் இருக்கின்ற விவேகம் அளப்பெரியது அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரம் இந்த திரையுலகத்தினர் வந்து முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றார்கள். சந்தித்த பிற்பாடு இயக்குநர் விக்ரமன் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், முன்பிருந்ததை போன்று அவர் சொல்லியிருக்கின்றார் அப்படி என்று சொல்லியும், நான் எப்பவும் உங்களுடைய விஜய் என்பதை அவர் சொன்னியது பலரை கண்களுங்க வைத்த விடயம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். 32 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி அவர் மற்றவர்களோடு பழகினாரோ அதே போன்றுதான் அவர் இப்பொழுதும் இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி விக்ரமன் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தமிழகத்தினுடைய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 9 தாபிகா எம்எல்ஏக்கள் அன்றைய நாளில் 10 தேதி விஜயோடு சேர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இப்போது தமிழக அமைச்சர்களுக்கான இலாக்காவில் விஜய் உட்பட 10 அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற துறைகள் குறித்து இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதலமைச்சர் விஜயிடம் கிட்டத்தட்ட 17 துறைகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரிடம் இப்போது இருக்கின்ற ஏனைய அமைச்சர்களை விட அல்லது பொறுப்புகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 17 துறைகள் வந்து அவர் வசம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன்படி காவல், உள்துறை, பொது நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வளங்கள் உட்பட 17 துறைகளின் கீழ் அவரிடம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சர்களை பொறுத்தவரையில் இதுவரையில் செங்கோட்டையனுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, சிடிஆர் நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் நீதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அருண்ராஜுக்கு சுகாதாரத்துறை, மருத்துவ கல்வி, குடும்பநலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, கீர்த்தனா தொழில்துறை, அதிநேரம் டி கே பிரபு இயற்கை வளத்துறை, ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை, வெங்கடராமன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆகிய அமைச்சர் பொறுப்புகள் வந்து இதுவரை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற அமைச்சர் பொறுப்புகளாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை தன்னுடன் உற்சாகத்துடன் பகிர்ந்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று சொல்லி கமலஹாசன் முதல்வர் விஜயனை சந்தித்திருக்கிறார். சந்த பிற்பாடு ஊடகங்களுக்கு வழங்கிய சபையின் போது இந்த விடயம் குறித்து அவர் தெரிவித்திருக்கின்றார். 9:47 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு.

9:51 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் சனிக்கிழமை நீண்ட வார விடுமுறையின் முதல் நாள் காலை காற்றிலே உறிந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் விடுஞ்சாட்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இலங்கை தொடர்பான செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இலங்கையில் குறிப்பாக பல இடங்களில், இலங்கை மட்டுமல்லாமல் தமிழர்கள் சரிந்து வாழுகின்ற தேசம் எங்கிலும் இந்த முள்ளிவாய்க்கால் இனவெடிப்பு படுகொலையினுடைய நினைவு நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இலங்கையை பொறுத்தவரையில், தமிழர் தாயக பகுதிகளை பொறுத்தவரையில், குறிப்பாக இந்த செட்டிக்குளம் பவுனியா மத்திய பேருந்து தரிப்பிடத்தில் இன்றைய நாளில் 17 நினைவை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செட்டிக்குளம் பிரதேச மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் 2009 மே முள்ளிவாய்க்காலில் உணவின்றி நீரின்றி மருந்தின்றி மடிந்த உறவுகளை நினைவு கூர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இன்னொரு பக்கம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இன்றைய நாளில் தமிழரசு கட்சியின் மண்முனை வடக்கு பிரதேச கிளையின் ஏற்பாட்டில் பிள்ளையாரடியில் உள்ள புரவி பிள்ளையார் ஆலயத்தின் முன்றலில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் செம்பியன் பற்று வடக்கிலும் இந்த நிகழ்வுகள் இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டது. குறித்த நிகழ்வின் ஆரம்பத்தில் செம்பியன் பற்று பங்கு தந்தை ஜஸ்டிநாதர் அவர்களால் விசேட வழிபாடு ஒன்றும் இன்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த முள்ளிவாய்க்கால் 17 நினைவேந்தலை முன்னிட்டு பருத்தித்துறை சுப்பிரமடம் பகுதியில் கட்டப்பட்டிருந்த நினைவு பதாகையை போலீசார் அகற்றியிருக்கின்றார்கள். இன்று காலை 11 அளவில் சிவில் உடையில் வந்த பருத்தித்துறை போலீசார் திடீரென அந்த பதாகையை அறுத்துச் சென்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆங்காங்கே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த நினைவேந்தல் தொடர்பான பதாதைகள் உடனடியாக அகற்றுமாறு போலீசார் தொடர்ச்சியாக கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் வாகன இறக்குமதிகளில் அதற்கான சுங்கவரியின் மீது இப்பொழுது மேலதிக வரி தீர்வை விதிக்கப்படும் என்று சொல்லி நிதியமைச்சர் தீர்மானித்திருக்கின்றது. 15 அல்லது அதற்கு முன்னர் கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு இந்த புதிய 50% மேலதிக வரி பொருந்தாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே சுங்க இறக்குமதி தீர்வை வரியின் மீது மேலதிகமாக 50% வரியை சர்சார்ஜாக விதிப்பதற்கு இந்த அரசு இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 9:54 காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு உறிந்திருக்கின்றோம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6470 Oh My Home.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Muhammad Lebe, 437-477-7960, 437-477-7960.
3: ரிச்மன் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வீட்டை

0: வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி ஃபிஷ் பொளிச்சது ஃபிஷ் நிர்வனா கிளி பரோட்டா கிளி பிரியாணி தம் பிரியாணி கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா 1210 கெனடி ரோட் ஸ்கார்ப்ரோ 416-288-0994 kairalitaste.com
1: MJS Gold House
2: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
1: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் MJS 416-299-1630
1: MJS Gold House
2: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
3: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
3: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல் பர்ச்சேஸ் ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி LLB பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்
4: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.

10:04 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் சனிக்கிழமை காலை காற்றலையோடு இணைந்திருக்கின்றோம். இப்போது ஈஸ்ட் எஃப்எம்மினுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பின்தொடரலாம். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய செயலிகள் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகளெல்லாம் காணொலிகள் பொழுதுபோக்கு அம்சங்களாக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற தொடர் நிகழ்ச்சிகளாக உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அது மட்டுமில்லாமல் தொடர்பு கொள்ள 4168241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. ஒரு சிறப்பான ஒரு காலநிலை, நீண்டவார விடுமுறை இன்றைய இந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கின்றது. திங்கட்கிழமை வரையிலும் விக்டோரியா லாங் வீக்கெண்ட் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது, 19 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சனிக்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், 24 வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. மதியம் ஒரு லேசான மழை வந்து இந்த வெப்பத்தை வந்து தணிக்கை செய்துட்டு போவோம். அதே மாதிரி நாளைய நாள் 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும். திங்கள் 30 டிகிரி செல்சியஸ், செவ்வாய் 29 இருக்க போகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுக் கொள்கின்றது. 188.9 இருக்கும் லிட்டர் ஒன்றுக்கான விலை. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புதுபுதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை 5,98,000 ரூபாயிலிருந்து சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் அதே நேரம் 1800, 1900, 1940 ஸ்கொயர் ஃபீட்டிலும் பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளைன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி அக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைடர் விஐபி சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

பத்து மணி ஏழு நிமிடம் இன்றைய நாளும் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். ரோஜாக்களில் இருக்கின்ற இந்த முட்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். முட்கள் அழகில்லாவிட்டாலும் அந்த முட்களும் தேவை. ரோஜா ஒரு செடியில் மலர்வதற்காக அதை விட்டுவிட்டு நாங்கள் ரோஜா மலருக்கு மட்டுமே நீரும் பாய்ச்ச முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக அந்த மரத்துக்கு நீரை வழங்குகின்ற பொழுதுதான் அந்த ரோஜாவும் முட்களும் சேர்ந்து வருகின்றது. வாழ்க்கையும் இதே மாறித்தான். எனவே வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற விரும்புகின்றோம், ஒரு சாதனையை செய்ய விரும்புகின்றோம், வாழ்க்கையில் எங்கள் விஷயங்களை நோக்கி நாங்கள் நகர ஆரம்பிக்கின்றோம். ஆனால் அதற்கான சிரமத்தை எப்பொழுதுமே தவிர்த்துக் கொள்கின்றோம். இந்த டிசிப்ளின் என்கின்ற விஷயம், அதற்கான ஒழுக்கத்தை நாங்கள் தவிர்த்துக் கொள்கின்றோம். மைண்ட்ஃபுல்னஸ் வாழ்க்கையின் அழகை மட்டும் ஏற்றுக்கொள்வதல்ல, அதனுடைய சிரமங்களையும் அமைதியாக புரிந்து கொள்வதே. எப்போதுமே முயற்சி என்பதன் அர்த்தம் என்பது பலனை மட்டும் நேசிப்பதே அல்ல, அதற்கான வலியையும் மதிக்க கற்றுக்கொள்வது. இப்போது நீங்கள் சந்திக்கின்ற சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முட்களாக இருக்கலாம், ஆனால் அதே சரியில் தான் நாளை உங்களுடைய ரோஜா மலரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே எப்போதும் பொறுமையும் முயற்சியும் சேர்ந்த இடத்தில் தான் ரோஜா மலர ஆரம்பிக்கின்றது. முட்களை பார்த்து பயப்படாதீர்கள், உங்களுடைய சிரமங்களை பார்த்து பயப்படாதீர்கள். அதை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்களும் நகர ஆரம்பியுங்கள் என்பதை இன்றைய நாளில் உங்களுக்காக நாங்கள் தருகின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. 10:08.

10:11 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றிலே காலை பொழுதனுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய பயணத்தை அவர் நிறைவு செய்து கொண்டு சீனாவில் இருந்து அமெரிக்கா சென்றடைந்திருக்கின்ற ரீதியில் இன்னும் ஒரு முக்கியமானவர் சீனா நோக்கி நகர ஆரம்பிக்கின்றார். இப்போது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் இந்த சீனா செல்ல இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான தேதி இப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. மே மாதம் 19 இவர் சீனா பயணமாகின்றார் அப்படி என்று சொல்லி ரஷ்யா இப்போது அறிவித்திருக்கின்றது. நேற்றைய நாளில் தகவல்கள் இது குறித்து வெளியாகியிருந்தாலும் இன்றைய நாள் இதற்கான தேதி இப்பொழுது குறிப்பிக்கப்பட்டிருக்கின்றது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு நாடுகளுக்கு இடையிலான ஒரு மூலோபாய கூட்டாண்மை ஒத்துழைப்பு குறித்து இதன் போது விரிவாக பேசப்படும் என்று சொல்லி ரஷ்யா இது குறித்த செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் இந்த ஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் ஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஹமாஸினுடைய ராணுவ தளபதி பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 45 போர் நிறுத்தம் குறித்து அறிவிக்கப்பட்ட ரீதியில் இப்போது இந்த தாக்குதல் என்பது ஒரு பதற்றமான சூழலை உருவாக்குகின்றது என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே லெபனான் ஸ்ரேல் போர் நிறுத்தம் 45 நீடிக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க வெளியுறவுத்துறை June 2 மற்றும் 3 அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என்று சொல்லி அறிவித்திருந்தது. ஆனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றதன் காரணமாக இஸ் அல் டின் அல் ஹப்டாட் என்பவர் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் காசாவில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தாக்குதலில் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. 10:12 காலை காற்றலையினுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. உரணை திறக்கின்றீர்கள்.

0: 20 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. 10:15 தங்க நகை உலகின் புதிய புரட்சி. விஜயா ஜுவல்லரி மாதம் $2,200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு அதிர்சாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஊடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை. அத்தோடு கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. அது மட்டுமில்லாமல் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004549
1: தங்களுடைய மாபெரும் விற்பனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது நீங்கள் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்களை பெற்றுக்கொள்ளலாம். கயல் மீன் சூடு மீன் ஒவ்வொன்றும் £3.99. மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கை ஒவ்வொன்றும் £5.99. சேம் பிரீம் ஃபிஷ் வந்து 7.99. துண்டு சூழல் 6.99. சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99. டூனா ஃபிஷ் £6.99. ஃப்ரெஷ் ஆள் £4.99. கணவாய் $9.99. ஆட்ரஜி £10.99. சிக்கன் லெக் 2.49. சிக்கன் பிரஸ்ட் 6.99. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99. ஊர்கோழி 6.99. அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். வாழைக்காய் வாழைப்பூ மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் £1.99. ஸ்பினிச் பேக் கிரீன் ஓனியன் கட்டு வந்து ஒவ்வொன்றும் £1.99. கத்திரிக்காய் பவுன்ஸ் 2.49. மஷ்ரூம் பேக்கெட் 2.49. புடலங்காய் தாமரை கிழங்கு விண்டமெலன் அத்துடன் பெல் பெப்பர் அனைத்துமே ஒவ்வொன்றும் £2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பாவக்காய் பைட்டங்காய் பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் £3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பீட்ரூட் £1.49. பட்டர் நாட் 1.29. 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 1.99. 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல நியூஷன் பிராண்டின் ஆடகாரி அரிசி, மொட்டைக்கருப்பன் சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பு அரிசி ஒவ்வொன்றும் £8.11.99 நீங்கள் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99. 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99. 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99. 6 பவுன்ஸ் கேன் சுகர் 7.99. 3 டென் ஃபிஷ் 4.99. 100 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3.49. 750 மில்லி நல்லெண்ணெய் 8.99. 8 பவுன்ஸ் அவித்தமாக 8.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பூமரக்கண்டுகள், மரக்கறி கண்டுகள் என்று சொல்லி கோடை காலத்தில் உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கான அத்தனை பூமரக்கண்டுகளும் மரக்கறி கண்டுகளும் இப்பொழுது விசேடமாக நியூ ஓஷனில் வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல தாயகத்து பழங்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான தாயகத்து பழங்கள்லாம் இருக்கின்றன, அதனை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக மாம்பழ பாக்ஸ் பிராம்பழம் கப்பல் வாழைப்பழம் என்று சொல்லி அத்தனையுமே பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் 3.99. மாதுளம் பழம் 2.59 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பப்பா பழம் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல ACNPS 1.99. அதேபோல ஆப்பிள் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சின்ன ஓரஞ்சு 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கண்டலூப்பு 2.99. அதேபோல இன்னும் ஏராளமான பழங்கள் எல்லாம் இருக்கின்றன, அதனை கூட நீங்க வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன்
2: தமிழ் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க East FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

10:30 காலை காற்றிலே வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒரு இணைந்திருக்கின்றீர்கள் ஃபேபா உலக கிண்ண கோப்பைக்கான இந்த உத்தியோகபூர்வ பாடல் வெளியிடப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2010 உலக கோப்பையில் ஷகிரா பாடிய வாக்கா வாக்கா என்ற பாடல் இப்போது வரையும் உலகமெங்கும் பிரபலமான ஒரு பாடலாக மாறி வருகின்ற சூழலில் இப்போது இந்த ஆண்டுக்கான 48 அணிகள் பங்கு பெறுகின்ற 23வது உலக கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகள் ஜூன் ஜூலை மாதங்களில் கனடா உட்பட அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இடம்பெறுகின்றது. இந்த தொடருக்கான அனைத்து அணி வீரர்களும் தீவிரமாக பயிற்சி எடுத்து வருகின்ற ரீதியில் வந்து இப்போது இந்த புதிய பாடல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. டாய் டாய் அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கின்றது இந்த பாடல். கொலம்பியாவினுடைய பிரபல பாடகி ஷகிரா, அதே போன்று நைஜீரிய பாடகர் பெர்னா பாயுடன் இணைந்து இதை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2010 அவர் வெளியிட்ட பாடல் போன்று இந்த பாடலும் வரவேற்பை பெறும் அப்படி என்று சொல்லி பலரும் ஆவலாக காத்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் IPL போட்டியினுடைய பிளே ஆஃப் சுற்றுக்கு எந்தெந்த அணிகளுக்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பது ஓரளவு இப்பொழுது வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 10 அணிகள் பங்கு பெற்றுக் கொண்ட 9வது IPL போட்டி ஒவ்வொரு அணிகளும் வந்து தலா 2 முறை என மொத்தம் 14 போட்டிகளில் ஒரு அணிகளை சந்திக்கின்றார்கள். லீக் சுற்றில் முதல் 4 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட இந்த பிளே ஆஃப் சுற்றை எட்டுவதற்கு 8 அல்லது 9 வெற்றிகள் தேவைப்படுகின்றன. இனி எந்த அணியும் பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்யவில்லை. ஆனால் மும்பாய், லக்னோ அணிகள் குறிப்பாக பிளே ஆஃப் சுற்று வாய்ப்புகளில் இருந்து வெளியேறி இருக்கின்றது. இதனால் 8 அணிகளுக்கிடையே இந்த போட்டி கடுமையாக நிலவி வருகின்றது. இப்போது பெங்களூர் அணியை பொறுத்தவரை 99% வாய்ப்பு இருக்கின்றது, 8 வெற்றி 4 தோல்விகளோடு இருக்கின்றது. குஜராத் அணி 99% வாய்ப்பு இருக்கின்றது, 8 வெற்றி பெற்றிருக்கின்றது, 4 தோல்வி. ஹைதராபாத் அதே வேளை 7 வெற்றியை பெற்றிருக்கின்றது, ஓரளவு 85% சொல்லலாம். அதே போன்று பஞ்சாப் 50% வாய்ப்பில் இருக்கின்றது, 6 வெற்றி 5 தோல்விகள் இருக்கின்றது. ராஜஸ்தான் 48, 6 வெற்றி 5 தோல்வியாக இருக்கின்றது. சென்னை 17% வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, காரணம் 6 வெற்றி 6 தோல்வியாக இருக்கின்றது. கொல்கத்தாவுக்கு 2% வாய்ப்பு இருக்கின்றது. டெல்லி அணிக்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக காண படுகின்றது. சென்னையை பொறுத்தவரையில் இந்த வாய்ப்பு என்பது அடுத்து வருகின்ற 2 போட்டிகள் மட்டுமல்லாமல் இனி வரப்போன்ற போட்டிகளும் சில விளையங்கள் காத்திருக்கின்றமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது கல்கத்தா அதே நேரம் குஜராத் டைட்டன்களுக்கு இடையிலான போட்டி இன்றைய நாளில் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 10:32 புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றை $598,000 சொந்தமாக லட்சம் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கேர் ஃபீட் 2-ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் 685,000 முதல் 1800-1940 ஸ்கேர் ஃபீட் என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளைன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைடர் VVIP சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: 19 டிகிரி செல்சியஸ் கொண்டிருக்கிறது. நாளைய நாளும் 24 டிகிரி செல்சியஸ் இதேவேளை கனடாவினுடைய பல பாகங்களில் இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான காலநிலை அப்படின்னு சொல்ல சொல்லலாம். இப்போது இங்கு சில இடங்களில் 30 டிகிரி செல்சியஸாக இருக்கின்ற அதே நேரம் வந்து கனடாவின் சில இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு இன்றைய நாளில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அல்பர்டாவினுடைய கல்கரி பகுதியை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் 30 சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சஸ்கச்சுவானை பொறுத்தவரையில் காற்றுடன் கூடிய புயலுக்கான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. டொரண்டோ மணிக்கமான ஒன்டாரியோ குபேக்கை பொறுத்தவரையில் காலநிலை என்பது கிட்டத்தட்ட 30 டிகிரி செல்சியஸாக எட்டக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இந்த வார இறுதி நாட்கள் அல்லது நீண்ட வார விடுமுறையை பொறுத்தவரையில் என்று சொல்லி சொல்லலாம். பிரிட்டிஷ் கொலம்பியாவும் அதே நேரம் குறிப்பாக ஒரு லோ 20 இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரே நாட்டில் நீங்கள் பல்வேறுபட்ட காலநிலை இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடாவும் தெரிவித்திருக்கிறது. இந்த வேளையில் நாங்கள் நியூஷியன் தருகின்ற இன்றைய நாளின் மலை விற்பனை தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது ஏராளமான பொருட்களை நீங்க பெற்றுக்கலாம். கோவா 99 சென்ட்ஸ், கிரீன் பீன்ஸ், மாலைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு 1.99, இஸ்பினிக் பேக், கிரீன் ஓனியன் கட்டு 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, மஷ்ரூம் பெக்கரி 2.49, புடலங்காய், தாமரை கிழங்கு, பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99, பீட்ரூட் 1.49, பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 1.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன், சூட மீன் ஒவ்வொன்றும் 3.99, மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் 5.99, சீம்பிரீம் பவுண்ட் 7.99, துண்டு சுறா 6.99, சல்மன் மூலமாக பெறுகின்ற பொழுது 7.99, டூனா ஃபிஷ் 6.99 பவுன்ஸாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஃப்ரெஷ் ஆல் 4.99, கணவாய் 9.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, உர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்குகின்றார்கள். இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டாக்கார அரிசி, மொட்டைக்கற்பன அரிசி, சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கற்பன அரிசி ஒவ்வொன்றும் 8 பவுன்ஸ் 11.99 விசேடமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன்ஷுர் 7.99, 3 டென்ஃபிஷ் 4.99, அதுபோல 300 கிராம் கோக்கரம் மிற்பாவோட 3.49, 750 மில்லி நெல்லெண்ணெய் 8.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல வகையில் குறிப்பாக அன்னாசி பழம் 3.99, மாதுளம்பழம் 2.5 டாலர், பப்பா பழம் பவுண்ட் 1.49, ஏசியன் பியர்ஸ் 1.99, அப்பிள் பவுண்ட் 1.99, சின்ன ஆரஞ்சு பவுண்ட் 1.99, கெண்டலூப் 2.99, அண்ணாமுண்ணா பழம் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல சிலோன் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழ பாக்ஸ், கொய்யா பழம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள முடியும். ரெட் பிளாக் பழம், அதுபோல ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸ் என்று சொல்லி அத்தனை நீங்க நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பூமரக்கன்றுகள், கோடைக்கால ஆரம்பத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கான அனைத்து பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரிஜாதம், மணி பிளான்ட், துளசி, கற்பூரவள்ளி, பேம்பு மரம், வாழைமரம், வேப்பமரம், வெற்றிலைக்கன்று, மர அதுடன் தக்காளி, மிளகாய் என்று சொல்லி ஏராளமற்றை நீங்க பெற்றுக்கலாம். இப்பொழுது கேங்கிங் பாஸ்கெட்டில் வல்லாரை கன்றை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், அத்துடன் ஏராளமான சுவாமி படங்களை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சமையலறை உபகரணங்கள், மட்பாண்ட சமையலறை உபகரணங்கள் சொல்லி அத்தனை தேவைகளுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கார்டன் பிஞ்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள்

0: and East FM Tamil. Tamil. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
4: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
5: 416-461-6401.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1
6: Weekend East FM 102.7. It's cool.

10:52 கல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி 60வது IPL போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் 4 வெற்றி பெற்று களத்தரப்பை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றது. துருப்படுதாடி கொண்டிருக்கின்றது. மறுபுனையில் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் 116 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. 10 ஓவர்கள் ரவில் 1 விக்கெட்டை இழந்து ஆடுகளத்தில் ஃபின் அலன் 71 ஓட்டங்களோடும் அதேபோன்று ஆங்கிலீஷ் 27 ஓட்டங்களோடும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்படியத்தோடு இன்றைய காலை பொழுதின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க அபர்ணா மற்றும் ராஜேஷ் காலை பொழுதில் விடைபெற்றுச் செல்லும் நான் செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாபுரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex.

0: Some conditions may apply.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள் உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி லட்டு பூந்தி மஸ்கெட் முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக சுவையாக மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அலையுங்கள் 6479621569.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இத போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
2: ஒவ்வொரு
1: சனிக்கிழமையும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை
3: நம்பிக்கை தரும் நல்ல விடயங்களோடும் உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
3: வானம் நமதே.
1: வானம் நமதே.
4: நன்றி சஞ்சீவன். வணக்கம் நேர்களே. வணக்கம் அப்பர்ணா.
5: வணக்கம் நேர்களே. வணக்கம் ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
4: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன, ஏதோ ஸ்பெஷலா இருக்குது, லாங் வீக்கெண்ட் என்ன தெரியல, அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது பொலிவோட இருக்கு, ஒரு
5: தேஜஸ் ஒண்ணு தெரியுது அப்படின்னு சொல்றீங்க.
4: ஆமா ஆமா, நல்ல எண்ணமும் நல்ல சிந்தனை இருந்தா கண்ண ரெண்டு பண்ணு மாதிரி இருக்கும், முகத்துல ஒரு தேஜஸ் வரும் அப்படின்னு நம்ம வடிவேல் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வடிவேல் வேலை
5: சொன்ன அந்த டயலாக் மாதிரியே இன்னைக்கு நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, அது ஒரு புறம் இருக்க, நீங்க என்ன கையில வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு பிளாஸ்க், அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்கீங்களே, என்ன என்ன காரணம் ராஜேஷ்?
4: இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வேலைக்கு போகும்போது கையோட சாப்பாடு கொண்டு
5: போறதுதான்.
4: அது எப்பயுமே நான் முதல்ல நாள்ல இருந்து நான் வேலைக்கு போறப்போ வீட்டுலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்டுருவாங்க. தயிர் சாதமோ புளி சாதமோ பகல ஊறுகா கொடுத்து விடுவாங்க.
5: அதை
4: நான் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு நான் வேலையை பார்த்துட்டு இருப்பேன்.
5: சரி, நீங்களே தனியாகவே ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வேலையை பார்ப்பீங்க.
4: ஆமா,
5: ஒரு மனப்பான்மை ராஜேஷ். ஆமா, மாதிரி நம்பிக்கை
4: தரக்கூடிய விஷயங்களாம் இல்லைங்க. ஆனா எனக்கு யாரும் போட்டோ எடுத்து யாரும் பாராட்ட மாட்டேன்றாங்க, அவாளும் கொடுக்க மாட்டேன்றாங்க.
5: அதேதான் பாத்தீங்க,
4: அட்லீஸ்ட் நீங்களாவது பார்த்து என்ன வந்து கொஞ்சம் அதுக்கு அக்னாலேஜ் பண்றீங்க பாத்தீங்களா?
5: அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். அதே காரணம் என்ன,
4: ஆமா,
5: இன்றைய நாள் வந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி இருக்கு ராஜேஷ்.
4: ஆமா, ஆனா நான் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் வச்சிருப்பேன். நிறைய பேர் நாலஞ்சு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று விஷயமா இருக்குது, ஆனா தட்டு மட்டும் இல்ல பாவம் அவங்களுக்கு.
5: சரி, இப்படி எல்லாம் நாங்க சொல்லிக்கொண்டு நம்மளோட புலம்புல அப்படியே ஒரு பக்கம்
4: ஓரமா வச்சுட்டு நம்ம வந்து முக்கியமான நிகழ்ச்சி இருக்கோம். ஏன்னா வானம் நமதே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வருது, நல்ல பாசிட்டிவான நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்றைக்குமே வந்து நிறைய லைனப் பண்ணி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் வேறு, என்ன லாங் வீக்கெண்ட் வேறு, எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குதூகலத்தோடு இருப்பாங்க. அந்த குதூகலத்துக்கு இன்னும் குதூகலம் சேர்க்குற மாதிரி சூப்பரான பாடல்களுமே வந்து வரப்போகுது உங்களுக்கு.
5: நிச்சயமாக இந்த லாங் வீக்கெண்ட் அப்படின்ற காரணத்தால் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கூட இருக்கிறது. எங்களுடைய காவல்துறை நண்பர்கள் கூட ஆங்காங்கே தங்களுடைய பிரசன்னத்தை வந்து விஸ்தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
4: ஆமாம்,
5: நீங்கள் ரோட்டில் டிரைவ் பண்ணும் பொழுது மிகவும் அவதானமாக டிரைவ் பண்ணுங்க. இந்த ஸ்பீடிங் டிக்கெட் எல்லாம் இந்த லாங் வீக்கெண்ட் வாங்கிடாதீங்க.
4: கண்டிப்பா கண்டிப்பா,
5: ரொம்ப கவலையா.
4: நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க போலீஸ்காரங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க எப்பயுமே வந்து நல்லா கவனமா போங்க, எப்பயுமே வந்து டிக்கெட் வாங்கக்கூடாது அப்படின்றது சொல்லிக்கலாம் நம்ம.
5: சரி, அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போன்றோம். இப்பொழுது டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 15 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலை கூட 15 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்க
4: போகுது. அதுக்கு மேல போகுது,
5: அப்படியே $2 வெகு சீக்கிரத்துல எட்டிடும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க.
4: கூடிய சீக்கிரம் திரும்பி வரும் அப்படின்னு நம்புவோம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு நீங்க 416-824-1212

நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லைனா eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம். நாங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற முகவரியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இருக்கிறோம். யூடியூப்லையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 போனீங்கன்னா அங்கே உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நிறைய வீடியோகள் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான இந்த பாடலை ஆரம்பிப்போம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது வானம் நமதே.

0: 11:08 கேட்டுட்ருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே. இந்த சமயத்தில் நம்ம நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்துகொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். குறிப்பாக இது ஒரு லாங் வீக்கெண்டை முன்னிட்டு தங்களுடைய விஷயோட விற்பனையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மீன்ஸ் அந்த இலங்கை இந்திய கரீபியன் நாடுகள் வந்து ரகுமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன்களை பெற்றுக்கலாம். கயல் மீன், சூடு மீன் 1.39, மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கு 1.59, சீம்பிரியும் பவுன் 7.89, தொண்டு சுறா பவுன் 6.89, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.89, டூனா ஃபிஷ் 6.89, ஃப்ரெஷ் ஆல் 4.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் பவுன் 9.99, ஆற்றச்சி 10.99, சிக்கன் லேக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பசுமையான மரக்கறிகளை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கோவா 99 சென்ஸ், கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளிக்கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 1.99, ஸ்பினிச் பேக், கிரீன் ஓனியன் பேக் கட்டு ஒவ்வொன்றும் 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, மஷ்ரூம் பேக்கெட் 2.49, புடலங்காய், தாமரை கிழங்கு அத்துடன் பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் வந்து இப்பொழுது பவுண்ட் 2.99 ஒன்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குறிப்பாக நீங்கள் பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99 பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பீட்ரூட் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 1.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நீங்கள் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை இன்னும் வருகின்ற பொழுது நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பொழுது விசேடமாக இப்பொழுது ஆட்டக்கார அரிசி, மொட்டைக்கருப்பன் அரிசி, சிவப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி அனைத்தும் நியூ ஓஷன் பிராண்டாக இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொன்றும் 8 பவுன்ஸ் 11.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன் சுகர் 7.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3.49, 750 மில்லி நல்லெண்ணெய் 8.99, 8 பவுன்ஸ் அவித்தமாக 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஏராளமான பல வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் அன்னாசிப்பழம் 3.99, மாதுளம்பழம் 2.5, பப்பாப்பழம் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். ஏசியன் பிஎஸ் 1.99, அப்பல் 1.99, சின்ன ஓரஞ்சு 1.99, கெண்டலூப்பு 2.99. அதுபோல குறிப்பாக அன்னமுன்னாப்பழம் 4.99, சிலோன் வாழைப்பழத்தை பெற்றுக்கொள்ள மூலம் அதுபோல பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுன் 1.79 படி பெற்றுக்கொள்ள முடியும். கொய்யாப்பழத்தை பெற்றுக்கலாம். ரெட் பிளாக் பிளம் விற்பனை ஆகின்றன. அதுபோலவே ரெட் பிளாக் கிரீன் கிரேஸை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளை நீர் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பல வகையில கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக கோடைக்கால ஆரம்பத்தில் உங்கள் இல்லங்களில் வீட்டு தோட்டத்துக்கான அனைத்து பூமர மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கலாம். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரஜாதம், மணி பிளான், துளசி, கற்பூரவள்ளி, பேம்பு மரம், வாழை மரம், வேப்ப மரம், வெற்றிலை, அத்தனை மரம், தக்காளியும் மிளகாய் என்று சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கலாம். கேங்கிங் பாஸ்கெட்டில் பல்லாரி கன்றை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இனிமே ஏராளமான பொருட்களை நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம், தரம், மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்சந்தத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.

காளி முயி காளி முயி சூ காளி முயி சூ.

0: நேரம் காலை 11:14 வீக்கெண்ட் எஃப்எம்எல் வானம் நமது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $598,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் செப்டம்பர் 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் $685,000 முதல் 1800, 1900, 1940 ஸ்கொயர் ஃபீட் என பல அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ். பில்டர்ஸ் இன்சைடர் VVIP சேல்ஸ் இவெண்ட்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044, 416-888-8044.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும்போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
2: சிலுசிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த HFM டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: அவ்வளவு சந்தோஷம்.
10: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
11: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
12: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
13: விவாகா டொராண்டோ. கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ. எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ. அழகு அழகு. 6477873784.
14: இந்த கோடை காலத்தை இசையோடு வரவேற்க தயாரா? ஸ்பாட்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் உடையும் நேரடி இசை அனுபவம். ஜூன் மாதம் 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரிசோர்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் $60 மற்றும் $75 டிக்கெட்டுகளை கொள்வனவு செய்வோருக்கு $10 ஆஃப். ப்ரோமோ கோட் PIC10. மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் HFM 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
15: வீக்கெண்ட் வைப்ரேஷன் HFM 102.7.

0: ஆனா நம்ம பொதுவா பாக்கும்போது இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டீங்க, ஸ்ட்ரேஞ்சரா இருப்பாங்க. ஆனா பார்த்த உடனே இவங்களை பார்த்தா அவங்கள மாதிரியா இருக்கு, நம்ம பழைய ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கு, இல்ல நம்ம பாட்டி மாதிரி இருக்கு
1: அப்படின்னு கொஞ்சம்
0: ஒரு மாதிரி வந்தோடனே அப்பயே இன்ஸ்டன்டா ஒரு கிளிக் ஆயிடும், ஒரு கனெக்ஷன் வந்துடும். அவங்க கிட்ட எப்பயும் கொஞ்சம் பரிவா பேசுவோம், கொஞ்சம் கை நடந்துப்போம். சோ அந்த மாதிரி விஷயம் வந்து வேற லெவலுக்கு கூட கொண்டு போவோம் அப்படின்றது ஒரு உதாரணமா தான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு.
1: நிச்சயமா இப்ப உங்களை எல்லாம் பார்த்தோன்னு ராஜேஷ் முதல் தரம் பார்த்தோன்னே எனக்கு என்னோட தாத்தா ஞாபகம் டக்குன்னு வந்துச்சு
0: பாத்தீங்களா.
1: முகசாயல் அப்படியே ஒரு மாதிரி உங்களை இருக்கிறது,
0: அதனாலதான் வந்து கிளிக் ஆயிருக்கு உங்களுக்கு.
1: சரி இப்ப வந்து நாங்கள் விஷயத்துக்கு வந்துருவோம். என்ன நம்பிக்கை தார விஷயம் அப்படின்னா, டெக்சஸ்ல வந்து கெலர் நகரில் வந்து மெலிண்டா என்ற ஒரு வயதான பெண் ஒருவருக்கு இடம்பெற்ற சம்பவத்தை பற்றித்தான் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். கலாப் ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கிறார். இவர் வந்து டெக்சாஸ் ஹோம் இம்ப்ரூவ்மெண்டில் பணிபுரிந்து வருகின்றாராம். அன்றைய தினம் இவருக்கு மெலிண்டாவினுடைய வீட்டில் வீட்டு திருத்த வேலைகளுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கிறது. வழமை போன்று அவரும் மெலிண்டா வீட்டிற்கு சென்றிருக்கின்றார் இந்த திருத்த வேலைகளை செய்து முடிப்பதற்காக.
0: அப்போதான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது, பேசுறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு பார்த்த உடனே இந்த பெண்மணியை பார்த்த உடனே தன்னுடைய மறைந்த பாட்டி வந்து ஞாபகம் வந்திருக்கு. அவங்க வந்து ரொம்ப செல்லமா இருப்பாங்க போல இருக்கு, அவங்க இப்ப இல்ல. அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கேன்ட்டு இவருக்கும் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேச ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து உடல்ல நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இமீடியட்டா டிரான்ஸ்பிளான் எல்லாம் தேவைப்படுது, இல்லாட்டி அப்புறம் எனக்கு வாழ்க்கை கொஞ்சம் பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்த உடனே இவருக்கு இன்னுமே கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கே வந்து ரெண்டு தடவை டிரான்ஸ்பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து அவர் கூட இருக்க மாட்டார்ன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனால் இந்த டிரான்ஸ்பிளான் பண்ண பிறகு தான் வந்து மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வழி தெரியும். ஸோ எவ்வளோ வந்து முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அவர் உடனே என்ன பண்ணியிருக்காரு, சார் நான் அவங்க கூட சேர்ந்து இப்போ உட்காந்து ஒரு ப்ரேயர் பண்ணவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. பார்த்தோன்னு ரொம்ப யங்காக இருக்காரு, பார்த்தா இவ்வளோ பொறுப்பாக பேசாரு அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ப்ரேயர் போயிட்டு வந்து அப்புறம் ஃபாலோ அப் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் திரும்பி வந்தவர் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. நான் வந்து என்னோட கம்பெனி டெக்சாஸ் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அதை பற்றி பேசினேன், உங்கள் சுச்சுவேஷன்லாம் பற்றி சொன்னேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற வேலையை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக கம்பெனி மூலமாக செஞ்சு கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, அதனால் வந்து இந்த முழு பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் உங்கள் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு வந்து ரொம்பவும் வந்து மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட வந்து இது என்னோட பேரன் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவருமே வந்து இதனோட பாட்டி என்னுடைய பாட்டியமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் லாங் அவர் ரெண்டு பேருக்குமே ஒரு கனெக்ஷன்
1: ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான எதிர்பாராத சம்பவங்கள் வந்து ஏராளமானவை இடம்பெறுகின்றன உலகத்துல. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவங்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்குள்ள பிறக்கின்றது.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரியான விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமது இருக்கின்றது. நாங்களும் தொடர்ச்சியாக இவ்வாறு பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு ஒரு மணி வரை வீக்கெண்ட் ஸ்டாக்கமினோட பயணிக்கலாம்.

0: தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய சகோதரர்களான சபேஷ் மற்றும் முரளி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டுக்கிறாங்க. பாறை படத்திலிருந்து 11:32 கேட்டுட்டு இருக்கிறீங்க வானம் நமதே.
1: டொரண்டோவினுடைய காலநிலை முறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. உணர்நிலை கூட 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற விடயங்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
2: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிற நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டாக்காரி அரிசி, மொட்டைக்கருப்பன், சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி அனைத்துமே ஒவ்வொன்றும் 8 பவுன்ஸாக 11.99 நீங்க விசேடமாக பெற்றுக் கொள்ளலாம். 8 பவுன் முழு உளுந்து வந்து 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன்ஷுவர் 7.99, 3 டென் பீஸ் 4.99, 300 கிராம் கோகனட் மில்க் பவுடர் 3.49, 750 ml நல்லெண்ணெய் 7.99, 8 பவுன்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பசுமையான மரக்கறி இந்த வாரம் கோவா 99 சென்ட்ஸ், கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 1.99 நீங்க பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஓனியன் கட்டு ஒவ்வொன்றும் 1.99, கத்தரிக்காய் 2.49, மஷ்ரூம் பேக்கரி 2.49, புடலங்காய், தாமரை கிழங்கு, அத்துடன் பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பாவக்காய், பயிற்றங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99 பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பீட்ரூட் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 1.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல இப்ப பல வகையில் இப்பொழுது அன்னாசி பழம் 3.99, மாதுளம் பழம் $2.05, பப்பா பழம் பவுன்ஸ் 1.49, ஏசியன் பிஎஸ் 1.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஓரஞ்ச் 1.99, கெண்டலூப்பு 2.99, அண்ணாமண்ணா பழம் 4.99 நீங்க பெற்றுக்கலாம். சிரோன் வாழைப்பழம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பலாப்பழம் முழுசாக பிறகுகின்ற பொழுது 1.79 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கொய்யா பழத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெட் பிளாக் பிளம், அத்துடன் ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸ் கூட நீங்க பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளை நேரம் இப்பொழுது 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பல வகைகளை கூட நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லேக் 2.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். கோடை காலத்தில் உங்கள் வீட்டு தோட்டத்துக்கான அனைத்து பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். கரகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரஜாதம், மணிப்பிளான், துளசி, கற்பூரவள்ளி, பேம்பு மரம், வாழை மரம், வேப்ப மரம், வெட்டிலை, அத்துடன் தக்காளி, மிளகாய், கேங்கிங் பாஸ்கெட்டில் வல்லாறு என்று சொல்லி அத்தனையுமே நீங்க வருகின்ற பொழுது அனைத்து விதமான மரக்கறிகள், பூமரங்களை இப்பொழுது விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கிறது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சி, 437-860-7002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63.
7: Easy attune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: சரவண பவன் வழங்கும் ஹாப்பி விக்டோரியா டே ஸ்பெஷல் தாலி. மே 16 சனிக்கிழமை முதல் மே 18 திங்கள் கிழமை வரை ஸ்கார்பரோ, மிசிசாகா, பிராம்டன் என எல்லா இடங்களிலும் கிடைக்கும் a royal treat for the long weekend.
1: நேரம் காலை 11:46 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நம்ம இருக்கின்றது. அடுத்த நம்பிக்கை தருகின்ற நல்ல விஷயம் இது எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால் புளோரிடாவில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். இந்த விடயத்தை நீங்க கேட்ட பிறகு கடவுள் எந்த ரூபத்திலும் எங்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது வருவார் அப்படி என்பது வந்து புலப்படும்.
0: ஆமா, இந்த கார்டியன் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை காக்கும் தெய்வங்கள். அவங்க வந்து அப்படியே பெரிய ரெக்க விரிச்சிக்கிட்டோ இல்லாட்டி பெரிய அலங்காரத்தோட நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் வர மாட்டாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஒரு மனுஷர் பதில தான் அவங்களும் வருவாங்க.
1: இந்த மாதிரி போஷ்ல அந்த மசராடியில அந்த மாதிரி எல்லாம் வந்து இறங்க மாட்டாங்க. எங்கேயாவது இப்படி இந்த மாதிரி நாங்கள் சம்பவங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கே அது தெரிய வரும் எப்படி எல்லாம் வருவாங்க அப்படி என்று. சரி, புளோரிடாவை சேர்ந்த ஒருவருக்கு வழியில் செல்லும் பொழுது ஃபிளாட் டயர் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நிமிடம் அவருக்கு வாழ்வா சாவா என்ற அவசர நிலையா கூட மாறி இருக்கிறது. பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல 3 13 வயது இளைஞர்கள் இவருடைய நிலைமையை பார்த்துட்டு உடனே அவருக்கு ஓடி வந்து உதவி செய்திருக்கிறார்கள். இறுதியில் இந்த நபருக்கு இந்த 3 சிறுவர்களும் நிஜ வாழ்க்கையின் நாயகர்களாக மாறியிருக்கிறார்களா?
0: ஆமா, இந்த 65 வயதான அந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா தனியா போயிருக்காரு பிஷிங் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிஷிங் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பிளாட் டயர் ஆயிருக்கு. அது பிளாட் டயர் ஆன உடனே வண்டியை வரமா நிப்பாட்டி இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்காரு. ஆனா பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ உடம்புல ஏதோ மாற்றம் தெரியுது. அவருக்கு வந்து மூச்சு விட கஷ்டமா இருக்கு, செஸ்ட்ல வந்து வலியா இருந்திருக்கு. அவர் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சார். அந்த டைம்ல எனக்கு ஏதோ நடக்க போகுது, யாராவது வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த 3 16 வயசு பசங்க, ஒருத்தன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லோகன், இன்னொருத்தர் பேர் கோடி, ப்ராடி, இந்த 3 பேரும் வந்து அவங்க வந்து பக்கத்தில் ஒரு மெக்டொனால்ஸில் சாப்பாட்டுக்கு நின்றுருக்குறாங்க. நின்றுட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தா இவர் இந்த ஓரமாக நின்றுருக்கிறதையும் ஒரு ஒரு மாதிரி சரிஞ்சிருக்கிறதையும் பார்த்தோன்னா இவங்களுக்கு சரி ஹெல்ப் பண்ணுமே போய் பார்த்துருக்குறாங்க. ஒருத்தர் வந்து சரி பிளாட் டயரா இருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் இன்னொரு பையன் கிட்ட பாக்கும்போது தான் அவர் உடனடியாக
1: சரியில்லை அப்படின்ற உடனே என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து உடனடியாக ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து இந்த விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்.
0: ஆமா, 911 போன் பண்ணி இது மாதிரி ஒருத்தர் பாவம் வயசானவர் முடியாம இருக்காரு, நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்க உடனே வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் பண்ணி அவரை அந்த கஷ்டமான சூழலுந்து திரும்பி கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர் உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லை அப்படின்னு அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதான் அவர் பிறகு சொல்லியிருக்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் இறக்கைகளுடன் தேவதூதர்களை அனுப்பவில்லை, இந்த சிறுவர்களைத்தான் எனக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படி என்று நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறார்.
0: ஆமாம், அவர் பையனுமே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவருடைய பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த லோக்கல் சிட்டியில் வந்து அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவப்படுத்திருக்கிறாங்க. இவங்கள மாதிரி எல்லாரும் இவங்க தான் வந்து நம்ம இப்படி இருக்கணும்னு முன்னுதாரமாக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த லோக்கல் மேயருமே வந்து பாராட்டு கொடுத்துருக்காரு.
1: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது. விட்பி ட்ரூஹாம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மே 18 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எம் பெருமாட்டியின் அருள் பெற்றுச் செல்லும் வண்ணம் அழைக்கின்றனர் ஆலய அறங்காவலர் சபையினர். விட்பி ட்ரூஹாம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலயம், 9616 டண்டா ஸ்ட்ரீட், ஈஸ்ட் யூனிட் 2B, விட்பி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 411.
0: 11:50 தொடர்ந்தும் கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இது வானம் நமதே.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. பிக்கரிங்கில் GHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் GHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services 289-242-5450.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 Bayview Avenue 905-883-9109.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 647-891-0

இரவு 9 மணி வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வழங்கப்படுகின்றது. பிரைட் விஷன் கார்ப்பரேஷன், 2761 மார்க்கம் ரோட், சன் சிட்டி பிளாசா, யூனிட் D33, சிவா வர்ணகுமாரன், 4168447390.

0: நேரம் சரியாக நண்பகல் 12 மணி.
1: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே. வானம் நமதே.
1: நேரம் நண்பகல் 12:06 கேட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் வானம் நமதே. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்ள 416-824-1212 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற முகவரிக்கும் மின்னஞ்சலி அனுப்பலாம்.
2: டொரண்டோவின் காலநிலையை பொறுத்தவரை டொரண்டோவில் இப்பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடல்நிலை 16 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மெட்ரோ ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 4% அதிகரிக்கப் போகின்றது. இந்த நேரத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளப் போகின்றோம்.
3: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான பொருட்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டாக்காரை அரிசி, மொட்டைக்கருப்பன் அரிசி, சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் 8 pounds 11.99 விஷயமாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 pounds முழு உளுந்து 12.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 4 pounds கடலை பருப்பு 4.99, 6 pounds கேன் சுகர் 7.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 gram கோகனட் மில்க் பவுடர் 3.49, 750 ml நல்லெண்ணெய் 8.99, 8 pounds அவித்தமாக 8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல நீங்கள் பல வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். அன்னாசி பழம் 3.99, மாதுளம்பழம் $2.5, பப்பா பழம் £2 1.49, ஏசியன் பிஎஸ் 1.99 pounds ஆக பெற்றுக்கலாம். ஆப்பிள் பவுன் 1.99, சின்ன ஓரேஞ்ச் பவுன் 1.99, கண்டலூப் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். அன்னமுன்னா பழம் 4.99, சிலோன் வாழைப்பழம், பலாப்பழம் பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் நீங்க முழுமையாக குளிர்ந்து செய்கின்ற பொழுது பவுன் 1.79. அதுபோல மாம்பழத்தை பெற்றுக்கொள்ளலாம். கொய்யாப்பழம் இருக்கிறது, ரெட் பிளாக் பிளம், அதுடன் ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகள் நீர் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கள் இந்த வாரம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் கோவா 99 cents, கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99 pounds ஆக பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஒனியன் கட்டு ஒவ்வொன்றும் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக கத்திரிக்காய் பவுன் 2.49, மஷ்ரூம் பக்கெட் 2.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் பவுன் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். பீட்ரூட் 1.49, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனியன் 1.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மீன் சந்தையில் வருகின்ற பொழுது இலங்கை, இந்திய, கரீபிய நாடுகளிலிருந்து ரகுமதி செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரம் கயல் மீன், சூடு மீன் ஒவ்வொன்றும் பவுன் 3.99, மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் 5.99 pounds ஆக பெற்றுக்கொள்ளலாம். சீம் பிரீம் பவுன் 7.99, துண்டு சுரா பவுன் 6.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, டூனா ஃபிஷ் 6.99, ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4.99 பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் பவுண்ட் 9.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, 3 பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். கோடை காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய இல்லங்களில் வைக்கக்கூடிய வீட்டுத் தோட்டத்துக்கான பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரிஜாதம், மணி பிளான்ட், துளசி, கற்பூரவல்லி, பேம்பு மரம், வாழைமரம், வேப்ப மரம், வெற்றிலை, அத்துடன் தக்காளி, மிளகாய் கன்று என்று சொல்லி அத்தனை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கேங்கிங் பாஸ்கெட்டில் வல்லாரி கன்றை கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சாப்ஸ்கோடன் பிஞ்சந்தப்பில் ஏராளமான வாகன திருப்பங்களோடும் சுத்தம் தரம் மலிவிடும் தங்களுடைய வாராந்த விற்பனையை வழங்குகின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: நேரம் நண்பர்கள் 12:14 வீக்கெண்டே ஸ்டெஃபமில் வானம் நம்ம நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் $685,000 முதல் 1,800, 1,900, 1,940 ஸ்கொயர் ஃபீட் என பல அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைடர் விவிஐபி சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-888-8044 12:15.
1: நம்ம ஒரு பாட்டியமாகவும் ஒரு இளைஞருக்கும் எப்படி ஒரு எதிர்பாராத சமய ஒரு மீட்ல உங்களுக்கு பெரிய ஒரு லாங் லாஸ்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அதே மாதிரி கான்செப்ட், ஆனால் கொஞ்சம் வேற மாதிரி. இதுல எப்படின்னா 22 வருடங்களா தன்னுடைய ஒரு எதிர்பாராத ஒரு அப்பாயின்மெண்ட் மூலமாக, ஒரு இன்சிடென்ட் மூலமாக ஒரு குழந்தை ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கு. அந்த குழந்தை பெரியவளாகி இப்போ திருமணம் முடிக்கிற வரைக்கும் அவருடைய அந்த தொடர்பு வந்து கூடவே இருக்குது அப்படின்னு கேட்கும்போதே நிகழ்ச்சியாக இருக்குது. நிகழ்ச்சியாக
0: இருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர் ஃபைட்டர். இவர் வந்து 22களுக்கு முன்னர் ஒரு அவசர அழைப்பின் பொழுது ஒரு வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அந்த சென்ற பொழுது அங்கே வந்து ஒரு குழந்தை ஒன்றை பிறப்பதற்கு உதவி செய்திருக்கிறார், பிரசவிப்பதற்கு உதவி செய்திருக்கிறாராம். 20 ஆண்டுகள் மேல் ஆகிவிட்டதன் காரணத்தால் அந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து ஓய்வும் பெற்றிருக்கின்றார். அதே சிறுமி கல்லூரியில் தன்னுடைய டிகிரியை முடித்து பட்டம் பெறுவதை 800 மைல்ஸ் தாண்டி அந்த பட்டமளிப்பு விழாவை காண்பதற்காக இந்த ஃபயர் ஃபைட்டர் வந்து சென்றிருக்கின்றார்.
1: ஆமாம், அதான் 22 வருடமாக இந்த ஒரு உறவு தொடருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன், ஆனால் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக இருக்காது. ஏன்னா நிறைய விபத்துகள் ஏற்படலாம், உயிரிழப்பு ஏற்படலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சம்பவங்கள் நடக்கும், அதாவது குழந்தை பறக்கிறதாகட்டும் இல்லாட்டி ஒருத்தங்களை காப்பாற்றுறதாகட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும். ஆனால் இவர் இந்த ஒரு குழந்தை பிரசவிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இந்த குழந்தை பிறந்த பிறகு அவங்க அம்மா இந்த குழந்தையை கூட்டிட்டு அது ஒரு வேலை செய்கிற அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து, பாருங்கள் நீங்கள் ஹெல்ப் பண்ணதால் எனக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட காமிச்சோன்னே உங்களுக்கு எதிர்பாராதமாக ஒரு பெரிய கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சு, நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. அதற்கப்புறமா அவர் ரெண்டு பேரும் ஒரு பேக்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிறந்த நாளும் வந்து நான் இங்கே நீங்கள் இருக்கிற இந்த ஃபயர் ஆஃபீஸில் தான் வந்து நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான தருணங்களில் முக்கியமான மைல்ஸ்டோன்ஸில் வந்து நீங்கள் வந்து பங்கெடுத்துக்கலாம்
0: கொள்ள வேண்டும் அப்படி என்ன சொல்லியிருக்காரு. இப்போ அவர் இன்னொன்றையும் சொல்லியிருக்காரு, என்ன சொல்லுன்னா, இட் ஜஸ்ட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான தருணத்தில் இந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து இவர் கலந்து கொண்டது வந்து எத்தனையோ பேர் என்ன சுற்றி இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பத்தாராக இருக்கலாம், என்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் இவர் வந்து நேரடியாக கலந்து கொண்டது வந்து எனக்கு மிகவும் ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்கிறது அப்படி என்று அந்த பெண் கூட சொல்லியிருக்கின்றார்.
1: ஆமா, அந்த ஃபயர் ஃபைட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் இப்போது ரிட்டையர் ஆயிட்டேன், ஆனாலும் டைம் இருக்கு, இருந்தாலும் ரிட்டையர் ஆகலாம் கூட கண்டிப்பாக நான் உலகத்தில் எந்த மூலம் இருந்தாலும் என் பொண்ணுக்காக வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் தான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதான், அந்த கல்யாணத்துலேயும் நான் கண்டிப்பாக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு.
0: இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் அங்கங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு நம்பிக்கையை தருகின்ற நல்ல விடயங்களாக இவை மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் ஏராளமானவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
1: கண்டிப்பா
0: அவற்றை கொண்டாடுகின்ற ஒரு விதமாக நாங்கள் வானொலி நிகழ்ச்சியை சொல்லலாம் என்ன.
1: ஆமா, இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பேச போறோம், தொடர்ந்து கேளுங்க. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், இது வானம் நமதே.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கருங்கல் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் May 25 திங்கட்கிழமை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. May 17 ஞாயிறு சமய தீட்சையினை தொடர்ந்து May 18 திங்கள் கிரியைகள் ஆரம்பிக்கின்றன. May 20 புதன் மாலை 6:30 முதல் நடைபெறும் திருவிளக்கு தீப பூஜையிலும் May 21 வியாழன் காலை 11 முதல் நடைபெறும் பால்குட அபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் அடியவர்கள் ஆலயத்தில் பெயர்களை பதிவு செய்யுமாறு வேண்டப்படுகின்றார்கள். May 22, 23, 24 வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் எண்ணெய் காப்பு நடைபெற்று மே 25 திங்கட்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள சுப முகூர்த்தத்தில் மகா கும்ப அபிஷேகம் நடைபெறும். வரசத்தி விநாயகர் ஆலய தொடர்புகளுக்கு 4162918500.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
6: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டஸ் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Macavenicum, Middlefield, Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
10: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாப்பா.
1: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் இஸ் எஃப்எம்எல் வானம். நமதே புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோரிங்கல் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை $650,000 சொந்தமாக லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ் $685,000 முதல் 1,800, 1,900, 1,940 square feet என பல அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். All appliances included. Public releasing முன் priority access பெற Builders Insider VVIP Sales Event Sale. Lakshan Kandasamy, Meladiga Vibrangalukku Ningal Alaikalam 416-888-8044. 416-888-8044.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் இலை வழங்குகிறது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 Finchdene Square, Finch & Finchdene சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: East FM. Tamil. Seidigal.
4: காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன போருக்கு வழிவகுத்த இஸ்ரேலின் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டோரில் கடைசியாக எஞ்சியிருந்த பிரதான சூத்திரதாரி இவர் என நம்பப்படுகின்றது.
5: தமிழ்நாடு தாவேக்கா அரசின் முதல்கட்ட அமைச்சர்களின் துறைகளை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சர் விஜயின் கீழ் வருகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என் ஆனந்த், புதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சராக செங்கோட்டையன், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ், உணவுத்துறை அமைச்சராக வெங்கட்ரமணன், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்மோகன், கனிம வளத்துறை அமைச்சராக டி கே பிரபு, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
4: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை எடுத்துக்காட்டும் வகையிலான நினைவாயுதம், ஓவிய மற்றும் புய்ப்பட கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்துள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 92.7.

0: 12:37 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல். வானம் நமது இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: நீண்ட வார விளம்பரம் எடுத்து தங்களுடைய மாபெரும் பிரச்சனையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டான ஆட்டா காரை அரிசி, மொட்டைக்கருப்பன், சிவப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் 8 pounds 11.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 8 pounds முழுவதும் 12.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 4 pounds கடலை பருப்பு 4.99, 6 pounds கேன் சுகர் 7.99, 3 டென்பேஷ் வந்து 4.99, 300 gram கோகனட் மில்க் பவுடர் 3.49, 750 ml நல்லெண்ணெய் 8.99, 8 pounds அவித்தமாக 8.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுவே குறிப்பாக நீங்கள் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன், சூடு மீன் ஒவ்வொன்றும் பவுன் 3.99, மஞ்சள் பாறை, ப்ளூ ஃபிஷ், திருக்கை ஒவ்வொன்றும் பவுன் 5.99, சீம்பிரி பவுன் 7.99, துண்டு சுறா பவுன் 6.99, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99, டூனா ஃபிஷ் வந்து 6.99, ஃப்ரெஷ் ஆள் பவுன் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கணவாய் 9.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். பசுமையான மிளகு இந்த வாரம் கோவா 99 cents பவுன், கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஓனியன் பக்காட்டு வந்து ஒவ்வொன்றும் 1.99, கத்தரிக்காய் பவுன் 2.49, மஸ்ரூம் பேக்கேஜ் 2.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல புடலங்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட் பவுன் 1.49, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனியன் 1.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பல வகையில் குறிப்பாக அன்னாசி பழம் 3.99, மாதுளம்பழம் 2.5, மாம்பழம், பப்பா பழம் பவுன் 1.49 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏசியன் பியர்ஸ் 1.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆப்பிள் 1.99, சின்ன ஓரஞ்ச் 1.99, கேண்டலூப் 2.99, அண்ணாமுன்னா பழம் 4.99 பெற்றுக்கொள்ள முடியும். சிரோன் வாழைப்பழம், பலாப்பழம் முழுசா பெறுகின்ற பொழுது 1.79 நீங்க பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். கொய்யா பழம், அத்துடன் ரெட் பிளாக் பிளம், ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். கோடைகாலம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கான பூமரக் கன்றுகள், மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரிஜாதம், மணிப்பழம், துளசி, கற்பூர வள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோலவே பேம்பு மரம், வாழை மரம், வெப்ப மரம், வெட்டிலை கன்று, தக்காளி, மிளகாய், கேங்கிங் பாஸ்கெட், வெள்ளார் என்று சொல்லி அத்தனையுமே இங்கே விற்பனை கொண்டிருக்கிற வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கலாம். ஏராளமான சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்கள், சுவாமி படங்கள், பூஜை பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய தேவைகள் ஏதோ அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு டாப்ஸ் கார்டன் பிஞ்சந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552 வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6 4 7 oh my home.
3: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: விக்டோரியா டே லாங் வீக்கெண்டாக கூட இருக்கிறது. ஆகவே நீங்களும் குடும்பத்தாரோடு சந்தோஷமாக இந்த வீக்கெண்டை கொண்டாடுங்கள். அது மட்டுமல்லாமல் அவதானமாக இருங்கள். நாங்கள் சொன்னது போன்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், டொரண்டோ போலீஸ் அங்கங்கே அவர்களுடைய பிரசன்னம் கூட காணப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்களும் அவதானமாக இருங்கள். வாகனம் செலுத்துபவர்கள், நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்பவர்கள் மிக மிக அவதானமாக உங்களுடைய வாகனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரம் கூட நெருங்கி இருக்கின்றது. நிகழ்ச்சியை தொடர்ந்தும் தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில் சஞ்சயன் மற்றும் சுரேகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: உங்கள் அன்பன் ராஜேஷ்
1: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களே, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
3: பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
3: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
3: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: புதிய வீடு வாங்க நினைக்கின்றீர்களா? நீங்கள் 130,000 வரை சேமிக்கலாம். முதன் முறையாக வீடு வாங்குபவர்களாக இருந்தாலும் அல்லது தற்போது வீடு வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் அரசாங்க திட்டங்கள் மூலம் GST நீக்கம் மற்றும் HST குறைப்பு கிடைக்கலாம். முக்கியமாக இது கடன் அல்ல, நேரடி பண சலுகை. பலருக்கு இந்த வாய்ப்பு இருப்பதே தெரியாது. இது ஒரு குறுகிய கால சலுகை, தவற விடாதீர்கள். மேலதிக விவரங்களை அறிய அழையுங்கள். நவி கனகலிங்கம், 416-371-3998 416-371-3998 8 B4.

0: அரசியல், சினிமா, பொது அறிவு என்று பல்வேறு விதமான எட்டு கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான இரண்டு மணி நேரம்.
1: தாங்க முடியலையே.
0: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் FM காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
2: சூப்பரா இருக்குங்க.
3: நன்றி அபர்ணா மச்சம். ராஜேஷ் இனிமையான வணக்கம். என்பனஞ்சங்களே வணக்கம். சுரேகா
4: வணக்கம். சஞ்சயன் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நானும் சனிக்கிழமையானாலே நல்ல உற்சாகம் ஆயிடுவேன்.
3: சரி, 16ஆம் தேதி மே மாதம் 2026 வருடம், ஒரு நீண்ட வார விடுமுறை. வார விடுமுறை நிகழ்ச்சிகளே சிகரம் தொடு அல்ல, வெற்றி பாட்டு நிகழ்ச்சி மூலமாக நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நாங்கள் 8 கேள்விகளை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். சிகரம் பாருங்க, திரும்ப திரும்ப சிகரம் சிகரம் சிகரம் உண்டே வருது. வெற்றி பாட்டில் நீங்கள் வெற்றி கொண்டு பாடலை கேட்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கேள்வியை தெரிவு செய்ய வேண்டும். 8 இலக்கங்களோடு கேள்விகள் இருக்கின்றன. 1, 2, 3, 4 என்று சொல்லி 8 வரையிலும் அதில் இலக்கத்தை தெரிவு செய்யலாம். கேள்வியை நாங்கள் சொல்வோம். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி வெற்றி வெற்றி பாடலை நீங்கள் கேட்கலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
4: 4165544040.
3: காலநிலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப வந்துட்டு இருக்கேன்னு சுரேகா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா?
4: நீங்க ஆசைப்படல.
3: அப்படிதான், அப்படி பச்சையா சொல்ல முடியாது.
4: அப்படியும் வைக்கலாம்,
3: அப்படியும் வைக்கலாம். 16 டிகிரி செல்சியஸ் ஆகிறது, 15 உணர்கின்றோம். பிற்பகல் வேளை என்பது 21 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உயர்வடையும் என்றும், 1 மில்லிமீட்டர் வரையான மழைத்தூறலுக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போலவே நள்ளிரவு வேளை 11 டிகிரி செல்சியஸ் ஆகும், உடல்நிலை 10 இருக்கும். நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதி கூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்த ஒரு பொழுதாக நாளை நாள் இருக்கப் போகின்றது. அதேபோல் திங்கட்கிழமை விக்டோரியா டே, நீண்ட வார விடுமுறை நாள், 28 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலை, அதி குறைந்த வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ். மழைக்கான வாய்ப்புகளே இல்லை, இருந்தாலும் 1 மில்லிமீட்டர் லைட்டாக போட்டிருக்கிறாங்க. சரி, கண்படாமல் இருக்கட்டும் அப்படின்னு இருந்தாலும் சூரிய வெளிச்சம் முயல் கூட்டம் நிறைந்த ஒரு பொழுதாக திங்கட்கிழமை விடுமுறை நாள் இருக்கப் போகின்றது. எனவே பிளான் பண்ணுறாங்கலாம் பிளான் பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க இந்த லாங் வீக்கெண்டை.
4: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
3: Facebook, Instagram, TikTok, East FM Tamil, YouTube, East FM 102.7.
4: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, istfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
3: வெற்றி பாட்டோடு இணைந்து வெற்றி பெற்று பாடலை கேட்பதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
4: 416-554-4040.

0: ஒரு மணி 9 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. 8 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. எனவே வெற்றி பாட்டில் நீங்கள் பாடலை வெற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் சொன்னது போலவே இலக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும். கேள்வியை சொல்லும் 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பாடலை நீங்கள் வெற்றி கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: ஒரு மணி 13 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 Finch Street Square, Finch & Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ்.
0: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிவு விலை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கோவா 99 cents, வாழைக்காய் வாழைப்பூ மரவள்ளி கிழங்கு 1.99, ஸ்பினிச் பேக் கிரீன் ஓனியன் கட் 1.99, கத்தரிக்காய் 2.49, மஸ்ரூம் பேக்கெட் 2.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல புடலங்காய் தாமரை கிழங்கு பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பாவக்காய் பயிற்றங்காய் பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99, பீட்ரூட் 1.49, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனி 1.99, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல கயல் மீன் சூட மீன் ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கை ஒன்றும் 5.99 pounds நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சீம்புரியும் 7.99, தொண்டு சுறா 6.99, சல்மன் மூலம் ஆப்பர் 2 pulled 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டூனா ஃபிஷ் 6.99, அதேபோல ஃப்ரெஷ் ரால் வந்து 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கணவாய் 9.99, ஆண்ட்ரச்சி 10.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சிக்கன் லேக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஊர்கோழி 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற விற்பனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல குறிப்பாக நியூ ஓஷன் பிராண்டின் புதிய வரவாக இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டாக்கார அரிசி, மொட்டைக்கருப்பன் அரிசி, சோப்பு பச்சை அரிசி, பன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் 8 pounds 11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 8 pounds முழு உளுந்து 12.99, 8 pounds மைசப்பருப்பு 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 4 pounds கடலைப்பருப்பு 4.99, 6 pounds கேன் சுகர் 7.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 tin fish 4.99, 300 grams கோக்கரம் மில்க் பவுடர் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான தாயகத்து பழங்கள்லாம் இந்த வாரம் விஷயோட விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் ஃபின்ச் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்குகிறார்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏராளமான பூமரக்கன்றுகள் மரக்கறிக்கன்றுகளையும் நீங்கள் விஷயமாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பூமரக்கன்றுகள் மரக்கறிக்கன்றுகளாம் அது விஷேட விற்பனையாக இந்த வாரம் தந்து கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய இல்லங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக வரலாம். சமையலர் உபகரணங்கள், மட்பாண்ட சமையலர் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனை தேவைகளுமே நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஏராளமான வாகன தரிப்பும் கொண்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் குறிப்பாக நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் வலிப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். வாரத்தில் 7 நாட்களும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கிறது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years அத்துடன் 2 years free oil changes உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது தமிழில் பேச Muhammad Lebi 437-477-7960 437-477-7960
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
4: அது சரி
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள் $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம் மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10 காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50 சேலம் சில்க் சாரீஸ் $23 தர்மாவரம் பட்டு $30 காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள் காஞ்சிபுரம் பட்டுக்கள் காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள் பெங்களூர் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் சப் சில்க் சாரீஸ் காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில் $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது 2200 ப்ரோக் ரோட் பிக்கரிங் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல் 416-371-1487
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன் மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல் நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம் மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன் தொலைபேசி 416-293-7755
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது 24 மணி நேர கண்காணிப்பு அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு மருத்துவர் வருகை மருத்துவ ஆலோசனை இரத்த பரிசோதனை உடல் பயிற்சி அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம் விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351 கவிதா 647-638-8427
9: சில்லென்ற காற்று இதமான இசை இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு
10: 1:23 ஈஸ்ட் எஃப்எம்உடன் இணைந்திருக்கின்றோம் வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது
11: வெற்றி பாட்டில் பாட்டை வெற்றி கொள்வதற்காக கேள்வியை தெரிவு செய்ய எங்களோடு வினோ இருக்கின்றார் வணக்கம் வினோ
12: வணக்கம் எப்படி இருக்கீங்க
10: நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க
12: நாங்களும் சுகமா இருக்கிறோம்
11: சரி உங்களுக்கு என்ன இலக்கம் வேண்டும்
10: அதிக சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட நாடு எது அதிக சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட நாடு எது
12: கனடா
11: திருத்தலாம்
12: US
11: திரும்ப சொல்லுங்க
12: US
11: US அண்ணிங்களா வாழ்த்துக்கள் வினோ வெற்றி பெற்றிருக்கிறீங்க
12: நன்றி
11: வாழ்த்துக்கள் சரி என்ன பாடுக்கு வெற்றி பாட்டா
12: கூலி திரைப்படத்தில் சிக்கிட்டு
11: பாடல் நன்றி இணைந்து கொண்ட மைக்கே
12: நன்றி வணக்கம்
11: நன்றி முதலாவது நேர் இணைந்து கொண்ட நேரை வெற்றி பெற்றிருக்கின்றார் வினோக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் 1:24 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம் வெற்றி பாட்டு கடுகொண்டிருக்கின்றோம் புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபீட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 இருந்து சொந்தமாக லட்சன் கந்தசாமி 416-888-8044 லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன க்ளோசிங் September 2027 பேக்யார்டுடன் கூடிய 1530 ஸ்கொயர் ஃபீட் 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ் 685,000 முதல் 1800 1900 1940 square feet என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளைன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைடர் விவிஐபி சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: East FM Tamil Seidhigal.
2: அல்பர்டா மாகாணத்துடன் பாரிய சக்திவள ஒப்பந்தத்தை கனடிய அரசு எட்டியுள்ளமை அம்மாகாண அரசின் மோசமான நடத்தைகளை வரவேற்பது போல் உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் விமர்சித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் நிலவும் பிரிவினவாதத்தையும் கனடாவில் இருந்து வெளியேறும் மிரட்டல்களை அல்பர்டா முதல்வர் விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: தமிழ்நாட்டில் 500 யூனிட்களுக்கு குறைவான மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்கள் இலவசமாக வழங்கும் உத்தரவில் முதலமைச்சர் விஜய் முதலாவதாக கையெழுத்திட்ட நிலையில் அதனை செயல்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதேவேளை மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்தும் வாக்குறுதி நடைமுறைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளார்.
2: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் 17 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் என்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வெறுகல், வவுனியாவில் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளிலும் அப்பகுதிகளின் பொதுமக்களினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன.
4: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: வினோ வெற்றி பெற்று கேட்ட வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கூலி திரைப்படத்திற்காக மீண்டும் ஒருமுறை வினோக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நேரம் ஒரு மணி 35 நிமிடம், வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மிஸ்டர் எஃப்எம் காற்றலையில்.
1: நீங்களும் அழைக்கலாம் 416-554-4040 வாயிலாக.
0: சரி, எங்களுடைய யோகேஸ்வரன் இருக்கின்றார். வணக்கம் யோகேஸ்வரன்.
2: வணக்கம் இருவருக்கும்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: இன்றைக்கும் இலக்கம் 3 தாங்கோ.
1: சர்வதேச அன்னையர் தினத்தை முதலில் கொண்டாடிய நாடு எது? சர்வதேச அன்னையர் தினத்தை முதலில் கொண்டாடிய நாடு எது?
2: பிரித்தானியா?
1: திருத்தலாம்.
2: அமெரிக்கா?
0: யோகேஸ்வரன், முதல்ல நான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன்.
2: நன்றி நன்றி.
0: அதுக்கப்புறம் மேட்டருக்கு வரேன். நீங்க சும்மா ஒரு கெஸ்ட்ல சொன்னீங்களா அமெரிக்காண்டா அல்லது பிரிட்டிஷ் இல்ல இப்ப அமெரிக்கா தானே அப்படின்ற ஒரு யோசனையில சொன்னீங்களா?
2: இல்ல, எனக்கு உண்மை அவ புளோரின் 19 கேர்ள் தான் வந்தவ, பிரிட்டிஷ் தானே அவ. அவ இல்லையன்றோன்னா அடுத்தது இவங்களா தான் இருக்கும். இவங்கெல்லாம் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க.
0: இவங்க எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. எனக்கு அந்த அப்ரோச் பிடிச்சிருக்கு. நல்லா
1: இல்ல, இனி ஏதாவது ஒரு டாட கேட்ட நேர்கள் வந்து முதல்ல அமெரிக்கா சொல்லிட்டு திருத்தலாம்ன்றாதான் வேற ட்ரை பண்ணுவாங்க.
0: அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் அப்படி ஒரு ரூட்ட போட்டு
2: கொடுத்துருக்க. உலகத்துல உள்ள நல்லதே வச்சிருக்காங்க அவங்க எல்லாம், உலகத்துல உள்ள அதை அழியும் வச்சிருக்காங்க அவங்க எல்லாம்.
0: சரி, எல்லாத்தையும் அவங்க வச்சிருக்காட்டும். நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? வெற்றி பெற்ற வெற்றி பாட்டா?
2: இன்றைக்கு ஹோசோனா கேப்பமே.
0: ஹோசோனா தந்திரலாம் பிரச்சனை. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
0: அதே போல் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். யோகேஸ்வரனுக்கு நாங்கள் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து ரெண்டு நேயர்கள் வெற்றி பாத்தீங்களா? அதுதான் நான் சொல்றது.
1: எதிர்பாருங்கள், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். அப்படித்தான் நாங்கள் சொல்ல வாரம். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.
3: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002. 437-860-7002.
6: செய்யலாம்.
7: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்ரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழை இறையில் பொதி சோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல்.
3: மனதை வருடும் பாடல்களோடு.

0: அந்த சுருதியிலே தொடங்குங்க.
1: யோகேஸ்வரன் வெற்றி
0: மறந்தே போயிட்டேன். ஒரு மணி 45 நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இணைந்து பாடலுக்கு பாடல், அதாவது பாடல் வெற்றி பாட்டை வெற்றி கொள்வதற்கு நீங்க என்ன செய்யணும், அந்த இலக்கத்தை தெரிவு செய்யணும். என்னென்ன இலக்கங்கள் இருக்கு சுரேகா?
1: என்னென்ன இலக்கங்கள் இருக்கு? 2, 3 போய்விட்டது. 1, 4, 5, 6, 7, 8
0: மொத்தத்தில் 6 கேள்விகள் எங்கள்கிட்ட இருக்குது. எனவே நீங்கள் இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.
0: இப்பொழுது நாங்கள் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட் தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். மாலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் குறிப்பாக மீன் சந்தில் வருகின்ற பொழுது கயல் மீன் சூடு மீன் 1, 3, 99, மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கை 1, 5, 99, சீம்பிரியும் பவுன் 7, 99, துண்டு சுரா பவுன் 6, 99, சல்மன் மூலமாக பெறுகின்ற பொழுது 7, 99, டூனா ஃபிஷ் 6, 99, அதேபோல ஃப்ரெஷ் ஆல் பவுன் 4, 99, கணவாய் பவுன் 9, 99, ஆட்ரோச்சி பவுன் 10, 99, சிக்கன் லெக் 2, 49, சிக்கன் பிரஸ்ட் 6, 99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3, 99, ஊர்கோழி 6, 99 அல்லது 3 பெறுகின்ற பொழுது 19, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இனிமே ஏராளமான மீன் வகைகள் இறைச்சி வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பாபிக்கு கேட்ட வகையிலே மீட் வகைகளும் மரணம் சேர்ந்து தருகின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கரையில் கோவா 99 சென்ட்ஸ் குறிப்பாக கிரீன் பீன்ஸ் வாழைக்காய் வாழைப்பூ மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுன் 1, 99. ஸ்பினிச் பேக் கிரீன் ஒனியன் கட்டு வந்து ஒவ்வொன்றும் 1, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கத்திரிக்காய் பவுன் 2, 49, மஷ்ரூம் பேக்கெட் 2, 49, புடலங்காய் தாமரை கிழங்கு பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் 2, 99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். பாவக்காய் பயிற்றங்காய் பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பீட்ரூட் பவுன் 1, 49, பட்டர் நட் 1, 29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 1, 99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுபோல நியூ ஓஷன் பிராண்டின் இப்பொழுது ஆட்டக்கார அரிசி, மொட்டைக்கருப்பன் சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் 8 பவுன்ஸ் 11, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 8 பவுன்ஸ் முழு உளுந்து தண்ணி 2, 99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6, 99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4, 99, 6 பவுன்ஸ் கேன் ஷுகர் 7, 99, 3 டின் ஃபிஷ் 4, 99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3, 49, 750 மில்லி நல்லெண்ணெய் 8, 99, 8 பவுன்ஸ் அவித்தமா 8, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல வகைகள் குறிப்பாக அன்னாசி பழம் 3, 99, மாதுளம் பழம் 2, 5 டாலர், பப்பா பழம் பவுன் 1, 49, ஏசியன் பியர்ஸ் பவுன் 1, 99 பெற்றுக்கொள்ளலாம். ஆப்பிள் 1, 99, சின்ன ஓரஞ்ச் 1, 99, கண்டலூப் 2, 99 பெற்றுக்கொள்ள முடியும். அண்ணாமண்ணா பழம் 4, 99, சிலோன் வாழைப்பழம் பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது 1, 79, மாம்பழ பாக்ஸினை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல கொய்யா பழம், ரெட் பிளாக் பழம், அத்துடன் ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸை கூட நீங்கள் பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை இளநீர் 3, 99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். இப்பொழுது கோடை காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுடைய வீட்டுத் தோட்டத்துக்கான பூமரங்கள் மரக்கறி கண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொள்ள முடியும். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரிஜாதம், மணிப்பிளான், துளசி, கற்பூரவள்ளி, பேம்பு மரம், வாழை மரம், வேப்ப மரம், வெற்றிலை, தக்காளி, மிளகாய், கேங்கிங் பாஸ்கெட் வெள்ளாறுன்னு சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக இங்கே வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். ஏராளமான சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். சமையல் உபகரணங்கள், மட்பாண்டு சமையல் உபகரணங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கோடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 1:48 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்களோட ராஜா இருக்கின்றார். வணக்கம் ராஜா.
3: மரங்கள் சரியில் நாங்கெல்லாம் ஊரெல்லாம் நம்ம ஊரை பற்றி மண்வாசனையை பற்றி காட்சி நலமா இருக்கிறேன்.
0: சரி, இப்ப நாங்க எந்த இலக்கத்தை தெரிவு செய்யும் அந்த வெற்றி பெற்று வெற்றி பாட்டை கேட்கறதுக்கு?
3: எப்பவும் ராஜாண்டா நம்பர் 1 தானே?
0: நம்பர் 1. சரி சொல்லிடுவோமே.
1: இந்திய மத்திய பாராளுமன்றத்திற்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தருகின்ற மாநிலம் எது? இந்திய மத்திய பாராளுமன்றத்திற்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை தருகின்ற மாநிலம் எது?
3: ஆந்திரப்பிரதேஷ்.
1: திருத்தலாம்.
3: நியூடெல்லி.
0: இருக்குமோ?
3: நியூடெல்லியா இருக்குமோ?
0: இருக்குமோ? அதுவா இருக்குமோ? சரி, நன்றி. இணைந்து கொண்டமைக்கு உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச அங்க உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகள் அங்கிருந்து தான் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய பாராளுமன்றத்துக்கு போவாங்க. உத்தரப்பிரதேசம்தான் சரியான பதில். நன்றி இணைந்த உடமைக்கு.
1: ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்ல நான் அடுத்தது அதான் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், ஏமாற்றம் ஆகி.
0: இல்ல சில நேரங்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அந்த டக்குன்னு அந்த மாநிலங்களே வாய்க்குல
1: வராது,
0: அது தவறு இல்ல, அது அப்படி அப்படி இருக்கும் அது. சரி, 1:50 நிமிடம் உங்களிடம் இருக்கின்ற கேள்விகள் 4567 8 என்ன செய்யணும் நீங்க?
1: அழைக்க வேணும், அழைக்கலாம் 4164554 0 4 0.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெருமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கான விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவு flooring accessories, molding மற்றும் baseboard மலிவு விலையில், custom stairs அனைத்து விதமான flooring installationம் செய்து தரப்படும். GTA குள் free delivery. 1275 Morningside Avenue, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரேஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200.
4: Weekend liyum, week ka feel padringlo? Apdina kelunga.

0: இரண்டு மணி இரண்டு நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் எஃப்எம் வானலையில். நீங்களும் எங்களோட இணைந்து வெற்றி பாட்டு கேட்கணும்னு சொல்லி சொன்னால் கேள்வியை தெரிவு செய்வோம். நாங்கள் ஒரு பொடி வச்சு தான் ஒரு விஷயத்தை செய்கிறோம். அதான் இப்படி சாதிச்சுட்டு ஒரு விஷயம் கேட்குற நேரம் இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அப்படி இருக்கும். அது பெரிய விஷயம்,
1: பெரிய விஷயம்,
0: பெரிய விஷயம். எனவே நேர்கள் எங்கள் நேர்கள் ஸ்மார்ட்டான வந்த பாருங்க, ரெண்டு பேர் வினோ யோகேஸ்வரன் ரெண்டு பேருமே வந்த வரத்தில் அப்படியே ஒரே தரத்தில் அடித்து பாட்டு கேட்டு போயிட்டாங்க. எங்களோட இன்னொரு நேர் ஸ்ரீஸ்கந்த ராஜா இருக்கிறார், வெற்றி நாயகன், அடிக்கடி வந்து வெற்றி பெறுறவர். ஸ்ரீஸ்கந்த ராஜா வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு எந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
2: அஞ்சு.
1: உலகின் முதல் பெண் பிரதமர் யார்? உலகில் முதல் பெண் பிரதமர் யார்?
2: திருமா பண்டார் நாயக்க.
0: இல்ல, ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்த உடனே நான் நினைச்சேன் அஞ்சு தான் சூஸ் பண்ணுவேன்.
1: ரெண்டு
0: நான் நினைச்சது தப்பல்ல பாத்தீங்களா?
1: அதுதான்
0: நன்றி. இல்ல, வாழ்த்துக்கள் ஸ்ரீஸ்கந்த ராஜா.
1: குறி வச்சா இரவு,
0: குறி வச்சா இரவு விழணும். அதான் நான் தான் வெற்றி நாயகன் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், நான் சொல்லித்தான்
1: எடுத்துறேன்.
0: வெற்றி நாயகன் ஸ்ரீஸ்கந்த ராஜா. சரி, என்ன பாட்டு கேட்போம் ஸ்ரீஸ்கந்த ராஜா?
2: உங்களோட தெரியல விட்டுருக்கு,
0: ரெண்டு தெரியல விட்டுட்டீங்களா? சரி, அப்படியே நான் இருந்தா தாரன் உங்களுக்கு நல்ல பாட்டு. நன்றி, இணைந்து கொண்ட மக்கே
2: நன்றி.
0: ஸ்ரீஸ்கந்த ராஜாவினுடைய வெற்றி பாட்டு இந்த பாட்டு எங்கள் தெரிவில்.

0: 2:09 எஸ்டிஎஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599 4169004599.
0: இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: நீண்ட வர விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிற நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் வருகின்ற பொழுது இலங்கை, இந்திய, கரீபியன் நாடுகள் இறக்கம செய்யப்பட்ட ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கொள்ளலாம். கயல் மீன், சூடு மீன் ஒவ்வொன்றும் £3.99. மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கு ஒவ்வொன்றும் £5.99 அகப்பெற்றுக்கலாம். சீம்பிரியும் £7.99, தொன்று சுரம் £6.99, சால்மன் முழுமையாக பிறகின்ற பொழுது £7.99, டூனா ஃபிஷ் £6.99, ஃப்ரெஷ் ஆல் £4.99, கணவாய் £9.99, ஆட்டிறைச்சி £10.99, சிக்கன் லேக் $2.49, சிக்கன் பிரஸ்ட் $6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் $3.99, அதுபோல ஊர்கோழி $6.99 மூன்றை பெறுகின்ற பொழுது $19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பசுமையான மரக்கறிகள் இந்த வாரம் குறிப்பாக கோவா $99, கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் £1.99 பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக் கிரீன் ஒனியன் கட்டு வந்து £1.99, கத்திரிக்காய் £2.49, மஸ்ரூம் பேக்கெட் $2.49, புடலங்காய், தாமரை கிழங்கு, பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் $2.99 நீங்க பெற்றுக்கலாம். பாவக்காய், பயிற்றங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் $3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பீட்ரூட் பவுன் $1.49, பட்டர்நட் $1.29, £10 ஒயிட் ஓனியன் $1.99, £10 உருளைக்கிழங்கு $4.99, குயிக்கம்பர் $0.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். என்னும் ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்பொழுது நியூ ஓஷன் பிராண்டின் ஆட்டாக்காரி அரிசி, மொட்டைக்கருப்பன் சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டைக்கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் £8.11.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். £8 முழு உளுந்து £12.99, £8 மைசூர் பருப்பு £6.99, £4 கடலை பருப்பு £4.99, £6 கேன் சுகர் $7.99, 3 tin fish $4.99, 300 gram கோக்கனட் மில்க் பவுடர் $3.49, 750 ml நல்லெண்ணெய் $8.99, £8 அவித்தமாக $8.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பல வகையில் அன்னாசி பழம் $3.99, மாதுளம் பழம் $2.05, பப்பா பழம் $1.49, ஏசியன் பியர்ஸ் பவுண்ட் $1.99, அப்பிள் $1.99 பவுண்ட்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோல சின்ன ஓரஞ்ச் $1.99, கெண்டல் உப்பு $2.99, அன்னமுண்ணா பழம் $4.99, சிலோன் முலாம்பழம் வாழைப்பழத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பலாப்பழம் முழுமையாக பெறுகின்ற பொழுது $1.79, மாம்பழ பாக்ஸ் இப்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல கொய்யா பழத்தை பெற்றுக்கொள்ளலாம். ரெட் பிளாக் பழம் இருக்கிறது, ரெட் பிளாக் கிரீன் கிரேப்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளை நீர் $3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் கோடைக்காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது இப்பொழுது வீட்டு தோட்டத்துக்கான அனைத்து பூமரக்கண்டுகளும் மரக்கறி கண்டுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். கரகாம்பரம், மல்லிகை, அடுக்கு மல்லி, பாரிஜாதம், மணிப்பிளன், துளசி, கற்பூரவள்ளி, பேம்பு மரம், வாழை மரம், வேப்ப மரம், வெட்டிலை, தக்காளி, மிளகாய், கேங்கிங் பாஸ்கெட்டில் வல்லார் என்று சொல்லி அத்தனையுமே வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வார்ஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷோர்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள் தோடுகள் செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடைத்தறிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபிஞ்ச், 416-474-1016.
4: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ, 416-649-63.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நேரம் 2:19, வெற்றி பாட்டு கடுங்கிறோம்.
9: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட், நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
8: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டின் அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம் ஒன்றினை 650,000 சொந்தமாக்க லட்சன் கந்தசாமி, 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹோம்ஸ், 685,000 முதல். 1800, 1900, 1940 square feet என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைட் விவிஐபி சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 2:20, வெற்றி பாட்டில் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இணைந்து கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்து 10 வினாடிகளுக்கு சரியான பதிலை சொல்லி கேள்வி இலக்கத்தை தெரிவு செய்யணும். நாங்க கேள்வியை சொல்லணும், அப்பதானே அவங்க 10 வினாடிகளுக்குள்ள சொல்லுவாங்க.
9: அதை மறந்து
8: கரெக்ட் பண்ணணுமே.
9: இல்ல, நீங்க சரியா சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில
8: நம்பிக்கைதான் நம்பிக்கை. சரி, எனவே நீங்களும் அந்த கேள்விக்கு 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி வெற்றி பெற்று வெற்றி பாட்டை கேட்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், சொல்லுங்க.
9: 416-554-4040.

0: வெற்றி பாட்டு கேட்டு வெற்றி பாட்டை நீங்கள் கேட்கலாம். அதுக்கு கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். 4164504040 வழியாக இணைந்து அதெல்லாம் நீங்க செய்யலாம்.
1: விட்பிதுரம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்கே அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மே 18 திங்கட்கிழமை காலை 6 முதல் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பெருமாட்டியின் அருள் பெற்று செல்லும் வண்ணம் அழைக்கின்றனர் ஆலய அறங்காவலர் சபையினர். விட்பி துர்கம் அருள்மிகு ஸ்ரீ நவ துர்கை அம்மன் ஆலயம், 9616 டண்ட ஸ்ட்ரீட், ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி, 4162769101.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: East FM தமிழ் செய்திகள்.
2: காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு வழிவகுத்த இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டோரில் கடைசியாக எஞ்சியிருந்த பிரதான சூத்திரதாரி இவர் என நம்பப்படுகிறது.
3: தமிழ்நாடு தாவேக்கா அரசின் முதல்கட்ட அமைச்சர்களின் துறைகளை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகளின் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சர் விஜயின் கீழ் வருகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என் ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சராக செங்கோட்டையன், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ், உணவுத்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்மோகன், கனிம வளத்துறை அமைச்சராக டி கே பிரபு, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை எடுத்துக்காட்டும் வகையிலான நினைவாயுதம் ஓவிய மற்றும் புகைப்பட கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: சிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: இந்த கோடையை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பாட் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி, அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடப்பாடுகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், June 6 மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசோர்ட்டில். எழுதிய விவரங்களுக்கு 6473365529.
5: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, மார்னிங் சன் ஷிப்பர் சந்திப்பில் ரூச் பேக்கரி, மாடர்ன் அண்ட் லாரன்ஸ் சந்திப்பில் போட்டோ ஃபாஸ்ட், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ஆரஞ்சு பில்டிங்கில் ஜூசி ஹப், மார்க்மென் மேக்னிக்கல் சந்திப்பில் ஹை ஃபைவ் பாபுஷா, பிக்கரிங்கில் கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், வாஷாவில் டாண்டரன் ரிட்சன் சந்திப்பில் ஃப்ரீ டாப்பிங்ஸ் பீட்சாவில் பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் டிவைன் பை ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
6: வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வெற்றி பாட்டு இந்த நேரத்தில் தேவகுமார் அவர்களோடு வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் இருவருக்கும் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு
2: பிறகு எப்படி இருக்கீங்க தேவகுமார்?
1: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம்.
2: எந்த இலக்கம் வேணும் உங்களுக்கு?
1: என்னென்ன வச்சிருக்கு?
2: இலக்கம் 4, 6, 7, 8.
1: 6 கேட்போம்.
2: அதிக தேசிய விருதுகளை வெற்றி கொண்ட தமிழ் பாடகர் யார்? அதிக தேசிய விருதுகளை வெற்றி கொண்ட தமிழ் பாடகர் யார்?
1: எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.
2: திருத்தலாம்.
0: வாழ்த்துக்கள் தேவகுமார்.
1: நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி சொல்லுங்க.
1: நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நேற்று காத்திருப்பேன். இங்க வந்து எங்களோட இல்லத்துல கனடா மண்ணிலேயே மிதித்தேன்.
0: என்ன பாடு வெற்றி பெற்ற வெற்றி பாட்டு என்ன பாடு உங்களுக்கு?
1: தம்பி அர்ச்சனா படத்துல இருந்து புலிகள் ஒரு நாள்.
0: திரும்ப சொல்லுங்க, உங்களோட லைன் கிளியர் எல்லாம் இருக்குது.
1: தம்பி அர்ச்சனா படத்துல இருந்து புலிகள் ஒரு நாள் அந்த பாடு.
0: சரி நன்றி நன்றி இணைந்து கொண்டு மைக்க. 2:46 நம்முடைய எஸ்டிஎஃப்எம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
2: இந்த வேளையில் நாங்கள் நியூ ஓஷன் தருகின்ற மேலதிக தவறுகளை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: நீண்ட வார விடுமுறை முன்னிட்டு தங்களுடைய மாபெரும் வெற்றினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். குறிப்பாக நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தையில் வருகின்ற பொழுது கயல் மீன் சூட மீன் ஒவ்வொன்றும் பவுன் 3.99, மஞ்சள் பாறை ப்ளூ ஃபிஷ் திருக்கை ஒவ்வொன்றும் 5.99, சீம்பரியும் பவுன் 7.99, துண்டுசுலா பவுன் 6.99, சல்மன் முழுமையாக பிறகு பொழுது 7.99, டூனா ஃபிஷ் 6.99, ஃப்ரெஷ் ரால் பவுன் 4.99, கணவாய் பவுன் 9.99, ஆட்டிறைச்சி பவுன் 10.99, சிக்கன் லெக் 2.49, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பசுமையான மரக்கடையில் கோவா 99 சென்ட்ஸ், கிரீன் பீன்ஸ், வாழைக்காய், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 நீங்க பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக் கிரீன் ஓனியன் கட்டு வந்து 1.99, கத்திரிக்காய் பவுன் 2.49, மஸ்ரூம் பேக்கெட் 2.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல புடலங்காய், தாமரை கிழங்கு, பெல் பேப்பர் ஒவ்வொன்றும் 2.99 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பாவக்காய், பைட்டங்காய், பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பீட்ரூட் 1.49, பட்டர்நாட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 1.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 பெற்றுக்கலாம். குயிக்கம்போ 99% நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல நியோஷனில் இப்பொழுது ஆட்டாக்கார அரிசி, மொட்டை கருப்பன் அரிசி, சோப்பு பச்சை அரிசி, வன்னி மொட்டை கருப்பன் அரிசி ஒவ்வொன்றும் நியூ ஓஷன் பிராண்டாக இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொன்றும் 8 பவுன்ஸ், 11.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 8 பவுன்ஸ் முழு உளுந்து 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 6 பவுன்ஸ் கேன் சீகல் 7.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 300 கிராம் கோக்கனட் மில்க் பவுடர் 3.49, 750 மில்லி நல்லெண்ணெய் 8.99, 8 பவுன்ஸ் அவித்தமா 8.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பல வகையில் குறிப்பாக நீங்கள் அன்னாசி பழம் 3.99, மாதுளம் பழம் 2.5, பப்பா பழம் 1.49, ஏஷியன் பியர்ஸ் 1.99, ஆப்பிள் 1.99, சின்ன ஆரஞ்சு 1.99, கேண்டர்லூப் 2.99, அண்ணாமுண்ணா பழம் 11.99, சிலோன் வாழைப்பழங்களை பெற்றுக்கொள்ளலாம். பலாப்பழம் முழுசாக பிறகு பொழுது 1.79, கொய்யா பழத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல ரெட் பிளாக் பழம், ரெட் பிளாக் கிரீன் கிரேஸ் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சைகளை நீர் இப்பொழுது 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாம்பழ பாக்ஸை கூட விசேடமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக இப்பொழுது கோடை காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்கள் வீட்டுத் தோட்டத்துக்கான அனைத்து பூமரம் மரக்கறி கண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். கனகாம்பரம், மல்லிகை, அடுக்குமல்லி, பாரிஜாதம், மணிப்ளான், துளசி, கற்பூரவல்லியை பெற்றுக்கொள்ள முடியும். பேம்பு மரம், பாலிமரம், வேப்ப மரம், வெற்றிலை, தக்காளி, மிளகாய் கண்டு என்று சொல்லி அத்தனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் கேங்கிங் பாஸ்கெட்டில் வல்லாரியை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோல சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்கள், பூஜை பொருட்கள், சுவாமி படங்கள், சுவாசிலைகள் என்று சொல்லி அத்தனை தேவைகளுமே பூர்த்தி செய்வதற்கு நேரடியாக பெறலாம். டப்ஸ்கோடன் பிஞ்சதுப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.

0: சில பாடகர்கள் பாட்டு பாடுற நேரம் தான் அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி வெளிப்படும். அப்படியான ஒரு பாடகர் தான் சங்கர் மகாதேவன்.
1: கண்டிப்பா, நிச்சயமா.
0: தேவகுமார் வெற்றி பெற்ற வெற்றி பாட்டாக ஒலித்தது அந்த பாடல். 2:54 நிகழ்ச்சியின் நிறைவுக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் நாங்கள் பல கேளிகள் பல நேயர்கள் இணைந்திருந்தார்கள், வெற்றி பெற்றிருந்தார்கள். அனைவருக்கும், இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரம் இதேபோல் 8 கேள்விகள் உங்களுக்காக வரும். அந்த கேள்விகளுக்காக நீங்கள் இணையலாம், கேள்விகளை சொல்வோம், பதிலை சொல்லி வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு அட்வான்ஸ் விஷஸ் சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றோம்.
1: நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கின்றேன். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேர்களே.
0: அதே போலவே ஒலிக்கின்ற விளம்பரம் நேரம் இருந்தால் பாடலுக்கு பின்னர் நாங்கள் 60 கருவியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நன்றி சுரேகா.
2: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
3: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் May 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி May 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, May 27 புதன் வேட்டை திருவிழா, May 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, May 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, May 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, May 31 ஞாயிறு பூங்காவனம், June 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10865 Bayview Avenue 905-883-9109.
4: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
8: Weekend, East FM, 102.7. 102.7. It's great.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வணக்கம் தல.
2: ஆரம்பிக்கலாங்களா?
3: வேண்டாம்.
1: அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க.
4: எங்களில் சிலர் அறிந்த அறியாத விடயங்களோடும், நம்மில் பலருக்கு தெரிந்த தெரியாத தடயங்களோடும்,
1: நீங்களா யாருடா?
5: How do I tell you?
4: East FM காற்றலிகளில் 60 கரவே.
6: பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல.
4: ஒரு விடயம் 1000 விளக்கங்கள். கலகலப்பான 2 மணி நேரம்.
1: நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன். ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பாத்துடா எங்க அப்பா.
4: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை 60 கரவேல்.
7: 3:02 இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் 60 கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். வளமையாக 60 கரவேல் உங்களுக்காக என்னத்தை கொண்டு வரும், இப்படி கொண்டு வரும், இந்த மாதிரி அதை நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தருவோம், படைப்போம் என்றதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே போல வளமை போல் கடந்த வாரம் போலவே நீரஜா எங்களோட இருக்கின்றார். வணக்கம் நீரஜா.
8: வணக்கம் சஞ்சய். வணக்கம் நீர்களி. எப்படி இருக்கிறீங்க?
7: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அதே போலவே 16 மே மாதம் 2026 வருடம் சனிக்கிழமை 60 கரவேல் வளமை போல் உங்களை சந்திக்கின்றது. இன்றும் சொன்னது போலவே ஒரு தலைப்பு வந்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக நாங்கள் காலநிலை என்ன சொல்கின்றது? 20 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது. டொரண்டோ 19 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். மழை தூரலோடு ஒரு கூடிய பொழுதாக இருக்கும் என்ற எதிர்கூறல் தரப்படுகின்றது. பிற்பகல் வேலை என்பது 21 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உயர்வடையும் என்றும், நள்ளிரவு வலை 11 டிகிரி செல்சியஸாக வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் என்றும் எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
8: அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% உயர்வடைய இருக்கு. வெப்பநிலை மட்டும்தான் நானும் உயர்றேன் அப்படின்னு சொல்லி அதுவும் அதிகரிக்க போது போல இருக்கு. சரி, அதே போன்று நீங்களும் எங்களோட இணைந்திருக்கலாம். eastfm.ca உலகத்தில் எந்த பகுதியிலிருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மாற முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழோடும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாக இணைந்திருக்க முடியும்.
7: பாட்டை கேளுங்க, அதுக்கு பிறகு என்ன கதைக்கப்புறம் உங்களுக்கு சொல்றோம்.
8: டிக் டிக் அப்படி.

0: நாங்கள் இடையே கதைக்க போகிற விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லலாம். எல்லாருமே இப்போ நாங்கள் அன்றாடம் நடந்து போகிற நேரத்தில் அல்லது கதைக்கிற நேரத்தில் எல்லோரும் சொல்கிற விஷயங்கள் தான் இந்த தலைப்பாகவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போகிற இடங்கள் எல்லாம் நேரமே இல்லைப்பா, நேரமே இல்லை, 24 மணி நேரம் போதாமல் இருக்குது, என்ன செய்கிறது, நித்திரையே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் எதை வைத்து கல்குலேட் பண்ணப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த நேரத்தை வைத்து தான். சரி, அப்போ நேரம்னு சொல்லி சொல்கிறோம், அப்போ கடிகாரத்தை பெட்டி செய்தானே அந்த காலத்துலலாம். இப்போ நாங்கள் ஸ்மார்ட் வாட்ச் பாவிக்கிற காலம், ஸ்மார்ட் வாட்ச் பாவிக்கிறோம், எல்இடியில் அந்த குழக்கெல்லாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த காலத்துலலாம் இவங்க இப்படி அதை யோசிச்சிருப்பாங்க, கணிச்சாங்க, என்னதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ். அதால் தான் நாங்கள் கடிகாரத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறோம்.
1: நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் அந்த டிக் டிக்னு, அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தை கணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு எதுன்னு சொன்னால் கடிகாரம்னு சொல்லி தெரியும். அது என்ன வேர்ஷனாக ஒரு மேனுவலாக அல்லது வந்து டிஜிட்டல் வேர்ஷனில் வந்திருந்தாலும் அது அந்த நேரத்தை வந்து கணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவுறது வந்து எங்களோட கடிகாரம் தான். அதே போன்று இந்த நேரம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். காலம் பொன்னானது அப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்களும் சொல்றோம், ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். இப்படி எங்களுடைய தினசரி வாழ்க்கையை திட்டம் நடைமுறைகளை திட்டமிடுவதாகட்டும் அல்லது வந்து கொஞ்சம் எதிர் பின்னால பார்த்து எதிர்காலத்துல வந்து பல விஷயங்களை நீங்க திட்டமிட்டுக் கொள்வதற்கு
0: ஜோசியரோ
1: அது ஒரு கேட்டகரி, அது இருக்கட்டும்.
0: ஃபியூச்சர் பிட்ல கேக்குறீங்க
1: இல்ல, ஃபியூச்சர் னு சொன்னா திட்டமிடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு வரைக்கும் சிலர் யோசிக்க மாட்டாங்க, பிற்காலத்துக்கும் இன்னைக்கு திட்டமிடுறலையா அப்படி
0: நீங்க சொல்ற விதம் பார்த்தா
1: இப்ப அடிக்கடி கோர்த்து விடுறல.
0: சரி, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்துக்குமே இப்ப காலையில நாங்க தூங்கி எழுந்து கொள்றது கூட அதிகமான நாட்கள் பார்த்தீங்கன்னா அலாம் வச்சு எழும்புறதுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் அந்த கடிகாரத்தால் தான் சாத்தியம். அதே நேரத்தில் எழுப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த நேரத்தை மையமாக வச்சு தான் நடந்துட்டு இருக்குது. எனவே தான் நாங்கள் அந்த நேரம்ன்றது இன்றியமையாத ஒன்று. அதே போலவே ஃப்ளைட்டுக்கு போகிறனாலும் சரி தான், பாருங்கள் டாங்கன்னு ஏழு மணி அடிச்சேன்னு சொன்னால் அங்கே நாடகம், அங்கே அது போயிடுவாங்க, போயிடும் கிதியா சாப்பிடுற நாடகம் பார்க்கணும் எல்லாம்
1: போகிறதெல்லாம்
0: சொல்கிறோம். அதான் எல்லாருக்கும் மனிதத்தில் நிமிஷத்தில் கதைக்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் எங்களுக்கு நான் எங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ஸில் நாங்கள் எங்களோட நேரம் பண்ணுறது செகண்ட்ஸ்லான் இருக்கும், எங்களோட நேரம் செகண்ட்ஸில் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது பலரும் உணர்ந்திருப்பீங்க. அதே மாதிரி அதிக அளவில் உணர்ந்திருக்கிறோம். இதன் காரணமாக கடிகாரம் இன்றைய நாளில் அறிவதுக்காரவே இல்லை, ஒரு அறிவிப்பாக வந்திருக்குது.
1: இல்லை, இந்த கடிகாரம் இல்லாட்டி எங்களோட நிலை என்ன, எங்களுக்கு அந்த அடிக்கடி பல விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து இந்த கடிகாரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்கள்ட்ட அடி வாங்கி இந்த எல்லாம் இருக்கு தானே கடிகாரம்.
0: அது ஒரு காலத்துல இருக்கு, பக்கத்துல அப்படியே மேல ஒரு நித்திர கண்ணுல அப்படியே கையால தூக்கப்படும், அது மேல அடிக்கிறது.
1: இப்ப ஸ்னூஸ் பண்ணும்,
0: அது இப்ப ஸ்னூஸ் பண்ணும் ஓகே. ஆனா இப்ப நீங்க வாய்ஸ் கண்ட்ரோலே சொல்லலாம், அலெக்சா ஸ்டாப் அல்லது சிரி ஸ்டாப், அது ஸ்டாப் பண்ணுது பாருங்க. அந்த நவீனம் எவ்வளவுக்கு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் கதைக்கு அப்புறம்
1: சுவாரஸ்யமாக பேச இருக்கிறோம்.
0: அதுக்கு முன்னதாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கப்பட்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே, $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேமிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃபிசர்ட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. ஒன் இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதல்களை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
0: 3:16 அறிவது கருவியல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்கொலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. வாக்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
3: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
6: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 437-860-7002 437-860-7002.
7: சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323. 416-779-2323.
8: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத்தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க் வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390 416-844-7390
9: Weekend, Weekend, East FM 102.7.

0: 3:25 அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹோம் உடனே 650,000 சொந்தமாக்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. லிமிடெட் லாட்கள் மட்டுமே கிடைக்கின்றன. க்ளோசிங் September 2027. பேக்யார்டுடன் கூடிய 1530 square feet, two-story freehold townhome, 685,000 முதல் 1800, 1900, 1940 square feet என பல அளவுகளில் பெறலாம். ஆல் அப்ளையன்சஸ் இன்க்ளூடட். பப்ளிக் ரிலீஸுக்கு முன் ப்ரையாரிட்டி ஆக்சஸ் பெற பில்டர்ஸ் இன்சைடர் விவிஐபி சேல்ஸ் இவெண்டில் சேருங்கள். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அல்பர்டா மாகாணத்துடன் பாரிய சக்திவள ஒப்பந்தத்தை கனடிய அரசு எட்டியுள்ளமை அம்மாகாண அரசின் மோசமான நடத்தைகளை வரவேற்பது போல் உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் விமர்சித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் நிலவும் பிரிவினைவாதத்தையும் கனடாவிலிருந்து வெளியேறும் மிரட்டல்களை அல்பர்டா முதல்வர் விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் 500 யூனிட்களுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்கள் இலவசமாக வழங்கும் உத்தரவில் முதலமைச்சர் விஜய் முதலாவதாக கையெழுத்திட்ட நிலையில் அதனை செயற்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதேவேளை மகளிர் உரிமை தொகையை உயர்த்தும் வாக்குறுதி நடைமுறைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளார்.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் 17ஆம் ஆண்டு முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வெறுகள், வவுனியாவில் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளிலும் அப்பகுதியின் பொதுமக்களினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டுள்ளன.
0: Weekend vibration. East FM 102.7.
3: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறதா முடிச்சிருச்சான். கொக்கு சீவ கொக்கு

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777, mortgagesolutions.ca.
0: Prisha Law, Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க.

0: தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது நினைவாலே என்று சொல்லி அந்த பாட்டு, அது டைம் படத்துல இருந்தான் அந்த பாட்டு.
1: சரி,
0: அடிகாரத்தை பற்றி கதைக்கிறோம், டைம்ல இருந்து பாட்டு போட்டு
1: இருந்து பாட்டு போட்டுருக்கு, அவ்வளவு சென்ஸா நாங்க செய்திருக்கோம்.
0: 3:46 உங்கள் அபிமான ஆல்பியன் வோட் சைட் சென்னல் பார்க்கவே மற்றும் யோக் சினிமாஸ் இப்பொழுது சூர்யா நடிப்பில் கருப்பு, தனுஷ் நடிப்பில் கர ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களை கல்பியன் வோட் சைட் சென்னல் பார்க்கவே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: சரி, ஒரு வேலையை வந்து நாங்கள் சரியான நேரத்துக்கு செய்யணும் என்று சொன்னால் அதுக்கு உதவுறது வந்து இந்த கடிகாரம் தான்றதை நாங்கள் யாருமே மறக்க இயலாது. நேரத்தை பார்த்து தான் நாங்கள் அந்த எதையுமே தவற விடாமல் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த நேரத்திலேயே எப்படி அந்த காலத்தில் இந்த நேரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படி என்று சொல்லித்தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். ஆரம்ப காலத்திலே பார்க்கும் போது இயற்கையை நம்பித்தான் அவங்க இந்த நேரத்தை கணித்திருக்கின்றார்கள். குறிப்பா வந்து சூரிய உதயம் அந்த காலை நேரத்தில், அதே போன்று சூரியன் தலைக்கு மேல வரும் போது சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்லி அதை அடிப்படையாக வைத்து அந்த காலத்தில் நேரம் கணிக்கப்பட்டிருக்கிறது.
0: அது முக்கியமா அந்த பழங்களை ஈர்த்தியர்கள், கிரேக்கர்கள், ரோமானியர்கள் அந்த சூரிய ஒளியின் நிழலை வைத்து நேரத்தை கணித்தார்கள். ஒரு கம்பிய நிலத்தில் நட்டுட்டு அந்த நிழல் எந்த திசையில் இருக்குதோ அதை பார்த்து நேரத்தை கழிச்சிருக்காங்க. இது சன் டயல், சூரிய கடிகாரம் பேர்ல அந்த காலத்துல அழைச்சிருக்காங்க.
1: ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, அந்த சூரியன் பங்க்சுவாலிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டாருன்னு சொன்னாங்க, அது எஸ்கேப் ஆயிட்டாருன்னா அந்த நேரம் கணிக்கிறதுல ஒரு கஷ்டம் இருந்திருக்கு.
0: இப்ப பாருங்க, அவ்வளவு மூசா பாருங்க, இப்ப சூரியனை வச்சு எப்படி நீங்க நேரம் கணிப்பீங்க?
1: அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க, நீரை வச்சு கணிக்கலாம் அப்படி என்று சொல்லி நீர் கடிகாரம் உருவாக்கப்பட்டிருந்ததாம். ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நீரை, அதாவது அது அப்படியே ட்ராப் பண்ற அந்த ட்ரிப் பண்ணு சொல்லுவாங்க, சொட்டி சொட்டி இருக்கிற அதை வச்சு நேரம் கணிக்கப்பட்டிருக்கிறது.
0: இது கூட பாத்தீங்கன்னா ஈப்த் இந்தியா, சீனா, கிரேக்கம் போன்ற நாடுகள்ல அந்த பரவலாக அந்த காலங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு இந்தியாவில கடிகார கலசம் என்று சொல்லி அந்த காலத்துல அழைச்சிருக்கிறாங்க.
1: அந்த கலசத்துக்கும் ஒரு சோதனை சூரியனால என்னன்னு சொன்னா, நல்ல வெயில் இருச்சதுன்னு சொன்னா நீர் கடிகாரம், ஆனா அவர் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணார் என்று சொன்னா அப்படியே தேங்கி நிற்கும். இதனால அதுவும் கொஞ்சம் அக்குரேட் வாரதுல பிரச்சனை இருந்திருக்கு.
0: சூரியன் தண்ணி ரெண்டுமே அவுட். இப்ப மூன்றாவது இன்னொரு ஆள் வர மணற்கடிகாரம்.
1: மணற்கடிகாரம், சரி, இது வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு குடுவைகளுக்குள் மணல் என்ற இப்ப ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மணல் விழுகின்ற நேரத்தை வைத்து இது நேரம் வந்து கணிக்கப்பட்டிருக்கிறது.
0: கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான், இப்படி தண்ணியை வச்சு அதை ட்ராப்பா விழுறத வச்சு அவங்க கணிச்சாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணையும் அதே ஃபார்மேட்ல செய்தாங்க. மண் ஆவியாகாது அப்ப பரவாயில்ல என்ன செய்தாங்க. ஆனா மணற்கடிகாரம் இந்த குறிப்பிட்ட கப்பல்கள் மிகவும் பிரபலம்னு சொல்லி சொல்லுவாங்க. கடல்ல இந்த நீர்க்கடிகாரம் பயன்படுத்த சிரமமாக இருந்ததால இந்த மணற்கடிகாரம் சிறந்த தீர்வாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படி என்றால்,
1: இலகுவா வந்து அவங்க எடுத்து செல்லக்கூடியதா இருக்கும், நீர் தேவையில்லை, அடுத்து வந்து சூரிய ஒளி தேவையில்லை, குறைந்த செலவில் உருவாக்க முடியும் என்றது முக்கியமான விஷயம்.
0: நாங்களும் செய்து பார்க்கலாம், செய்து பார்த்தா இந்த அளவுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியல.
1: இப்ப கூட டென்டிஸ்ட் கொடுப்பாங்க, அது
0: டென்டிஸ்டா
1: கொடுப்பாங்க, அந்த பிரஷ் பண்றதுக்கு குழந்தைகளை கொடுப்பாங்க. மணல் கடிகாரம் இல்ல, அந்த அதே ஷேப்ல ஒன்று கொடுப்பாங்க.
0: அப்படிங்க அந்த காலத்தாலோ
1: அந்த காலத்துல இந்த காலத்துல டென்டிஸ்ட் கொடுக்கறாங்க
0: இல்ல? அதான் கேக்குறேன்ப்பா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு ஐடியாவே இல்ல.
1: அப்படி இருக்குமே, படிக்கறல
0: நீங்க? ஓ, அப்ப சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க. 3:50 இப்ப எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கி கொண்டிருக்கின்ற விலை விவரங்களை அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதல்களை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோட்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 6 4 7 Oh My Home.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. 1 பாடத்துக்கான கட்டணமாக $15, 2 பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
7: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

0: 4:05
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: மாரங்கிரி வந்துட போகுது. சரி, காலநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகிறது, 19 உணர்கின்றோம். அதே போலவே எரிபொருள் விலையில் என்ன மாற்றம்? நாளைக்கு விலை கூடுது
1: என்ன? 4% உயர்வடையே இருக்கிறது.
0: அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்புகளுக்கு 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: சரி, நாங்கள் இந்த கடிகார தொடர்பான சுவாரஸ்யமான பல விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி இது ஆரம்பத்திலே இந்த இயற்கையை வைத்து நேரம் கணிக்கப்பட்டதோ, அதற்கு பின்னர் பார்த்தா ஒரு பெரிய ஒரு புரட்சி வந்து, அதாவது இந்த மெக்கானிக்கல் கிளாக், அதை வந்து உருவாக்கியது எப்போதுன்னு சொல்லி பார்த்தால் 13 ஐரோப்பாவில் தான் இந்த இயந்திர கடிகாரம் உருவாகி இருக்கின்றது.
0: இந்த மெக்கானிக்கல் கிளாக் எங்க பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, தேவாலயங்களிலே பொருத்தி இருக்கிறாங்க. தேவாலயங்கள்ல உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துக்கு நேரம் டாங் டாங் சொல்லி அந்த காலத்துல, இப்ப எல்லாம் எலக்ட்ரிக்ல வந்துட்டா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கயிறு கட்டி அல்லது சங்கிலியால இருக்கும், அந்த மேனுவலாவே அவங்க செய்வாங்க. பெரிய சக்கரம், இரும்பு சங்கிலி, பெரிய வெயிட் எல்லாம் போட்டுதான் அது பயன்படுத்தி இருக்காங்க.
1: எங்களே கூட ஊர்ல அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த மணி அடிக்கிற நேரத்துல இத்தனை மணி ஆயிருக்கு,
0: மணிக்கு மணி அந்த காலத்து ஆளுங்க நீங்க நிரூபிக்கிறீங்க.
1: அடுத்து அந்த காலத்துல நாங்க தான் உருவாக்கணும். சரி, அடுத்தது வந்து இந்த பாக்கெட் வாட்ச். அது 16 ஒரு, அதாவது இந்த பெரிய அளவில் இருந்து கொஞ்சம், அதாவது முன்னேறி சிறிய அளவிலான கடிகாரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த செல்வந்தர்களினுடைய பெருமையை பறைசாற்றுகிற விதமாக அமைந்திருந்தது.
0: அதான் சொல்லுவாங்களே, இந்த ஆரம்ப காலத்தில் அந்த செல்போன் எல்லாம் பயன்படுத்துற நேரத்தில் கொஞ்சம் அந்த என்ன செய்வாங்க, அந்த பாக்கெட்ல, மேல் பாக்கெட்ல வைப்பாங்க, கொஞ்சம் வெளியில தெரியக்கூடிய மாதிரி. நான் செல்போன் வச்சிருக்கேன், ஒரு முடுக்கா நடந்துட்டு போவாங்க, நெஞ்சு அப்படி தள்ளிட்டு

0: நடந்து போவாங்க. அப்ப இப்ப இப்பதான் அஞ்சதுக்கு பிரியோசனமா போயிட்டு அது வேற. ஆனா இருந்தாலும் அந்த காலத்துல இதே மாதிரிதான் அந்த கைக்கடிகாரம் கடிகாரம் ஒட்டுமொத்தமாகவே செல்வந்தர்கள மிகப்பெரிய ஒரு சொத்தாக, அதே போல நாங்க பணக்காரர் என்று காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக அமைந்திருந்தது. இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்லுங்க.
1: அது என்னது முக்கியமான விஷயம், ஆரம்பத்துல பார்த்தால் இந்த பெண்கள் தான் இதை அணிந்திருந்தார்களாம். அதாவது பெண்களுக்கான ஒரு ஆபரணமாகத்தான் இந்த கை கடிகாரம் வந்து ரிஸ்ட் வாட்ச் வந்து கருதப்பட்டிருக்கின்றது. அதற்கு பின்னர் தான் ஆண்களிடம் பிரபலமானது அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது.
0: பெண்களுக்கு எப்ப முன்னுரிமை தானே, அது கடிகாரத்திலையும் விட்டு வைக்கல, அதை செய்யிருக்கிறாங்க, பரவாயில்ல, நல்ல விஷயம் தானே. எல்லாம் சேர்ந்து உலக நிரஜா, இதெல்லாம் கவலைப்படக்கூடாது.

0: பாட்டுக்கு நேரம், 5 நிமிஷம் பாட்டு, எல்லாம் நேரம் நேரம் நேரம் நேரம், அதுதான் இன்றைய தலைப்பு.
1: அதே போல நேரத்தை பார்க்கல, 4:12.
0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சுமை திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்குகின்ற மலிவு விற்பனை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கெனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஒரு சனம் தூங்கிருச்சு. அப்ப பாருங்க அங்கேயும் நேரம் தான் வருது. சரி, கடிகாரத்தை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறோம். 4:20 நிமிடம் ஏஸ்டெஃப்எம்மோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம். சரி,
1: எல்லாருமே வந்து பயன்படுத்துகிற அந்த கடிகாரம் எப்போது உருவானது அப்படின்னு சொல்லி பார்த்தால், 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதான ரிஸ்ட் வாட்ச் வந்திருக்கின்றது.
0: ஆனால் அந்த 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கடிகாரத்தை நீங்கள் கையில் காட்டினாலும் அந்த கை கொஞ்சம் நாளையெல்லாம் அப்படி தொங்கி மூட்டுக்கிழறையும் அந்த அளவுக்கு ஒரு பாரமான கடிகாரம். ஆனால் இப்போவும் அந்த பாரமான கடிகாரங்கள் இருக்கு, ஆனா யாருமே கட்டுறல. ஒரு மியூசியம் மாதிரி வீட்டுல வச்சிருப்பாங்க. நான் பாவித்தேன், எனக்கு பிடித்தது, இந்த ஹாபி இந்த வாட்சை சேர்க்கறது அப்படி சொல்லி காட்டுற வாட்ச் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன்.
1: அப்ப அதுல நீங்க பழைய
0: இன்று
1: வரைக்கும் அந்த கடிகார உலோகத்துல வந்து ஒரு ஃபேமஸான பேர் அப்படின்னு சொன்னா அந்த ரோலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லக்ஷரி வாட்ச் இது என்பது எல்லாருக்கும் தெரியும். சுவிட்சர்லாந்துலதான் இது பிறந்தது அப்படின்னு சொல்லியும் தெரியும்.
0: வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது நீர் புகா தொழில்நுட்பம் மிக துல்லியமான இயந்திரமாக இருக்கும். அதாவது இயந்திரம் நீண்ட ஆயுள், அதுதான் இதுல ஒரு கிளாஸ் வாட்ச்னு சொல்லுவாங்க. அதே போலவே லக்ஸரி என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த ஒரு கை கடிகாரம் இந்த ரோலெக்ஸ்.
1: அதே போன்று அடுத்து வந்து ஒமேகா, இது வந்து நாசா விண்வெளி வீரர்கள் பயன்படுத்திய கடிகாரம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிற, அதனால ஒரு காரண பேர் இதுக்கு இருக்கா, மூன் வாட்ச் அப்படின்னு சொல்லி.
0: அதே போல கேசியோ, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச, எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கேசியோ வாட்ச் எல்லாம் மிக மிக பிரபலம். மாணவர்கள் மத்தியில் அந்த படிக்கிற காலங்களில் பார்த்தா அந்த கேசியோ வாட்ச் கட்டிட்டு போறதெல்லாம் பிரபலமா இருக்கு. அது டிஜிட்டல்ல வந்திருக்கும். இப்படி மாதிரி இந்த ஹார்ட் ரேட் எல்லாம் பார்க்காது, ஆனா உங்களுக்கு டைம் டேட் பார்க்கலாம்.
1: அதே போன்ற எஸ் ஷாக் அப்படின்னு சொல்லி சீக்கோ, இது வந்து ஜப்பானினுடைய ஒரு பிரபலமான ஒரு வாட்ச் என்று சொல்லி சொல்லலாம்.
0: எரிஞ்சாலும் உடையாது அப்படியான வாட்ச் தான் இந்த ஜி ஷாக். அடுத்தது சீக்கோ பற்றி சொல்லியிருந்தீங்களா, சீக்கோ பற்றி
1: ஜப்பான் வாட்ச். அதே போன்று குவார்ட்ஸ் ரெவல்யூஷன், இது வந்து இந்த கடிகார உலகின் ஒரு புரட்சி அப்படி என்று சொல்லி இந்த அந்த தொழில்நுட்பத்தையே வந்து மாற்றி அமைத்திருக்கின்றது. இதன் சொல்லலாம்
0: பேட்டரி மூலம் இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அதிர்ந்து மிக துல்லியமான நேரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மணிக்கூடாக ஒரு கடிகாரமாக இந்த குவார்ட்ஸ் கடிகாரம் அமைந்திருக்குது.
1: இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், குறைந்த விலை, அதிக துல்லியம், குறைந்த பராமரிப்பு, நீண்ட ஆயுள், நல்லா நீடிச்சு உழைப்ப
0: அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கடிகாரம் தான் இந்த குவார்ட்ஸ். அதே போல டிஜிட்டல் கிளாக், மின்சார யுகத்தினுடைய ஆரம்பம். டிஜிட்டல் கிளாக் சொல்லுவாங்க, அலெக்சா ஸ்டாப், அதே மாதிரி சிரி ஸ்டாப் என்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளாக் வந்ததா. இந்த டிஜிட்டல் கிளாக் தான் நீங்க நித்ரையால மேலே தட்டிருப்பீங்க. அந்த இப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் போனீங்கன்னா ஹோட்டலில் இதுதான் வச்சிருப்பாங்க இந்த டிஜிட்டல் கிளாக்லாம். 1970 அதே போல 80களில் டிஜிட்டல் கடிகாரங்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அதாவது 70-80களில் ஆனால் இன்றைக்கும் வச்சிருக்கிறாங்க. இப்போ அலாம், ஸ்டாப் வாட்ச், டைமர், கலண்டர், பேக் லைட் எல்லாமே இருக்குது. 5-star ஹோட்டலாக இருந்தாலும் இந்த கடிகாரம் மாறாது.
1: இது வந்து மாணவர்கள், விளையாட்டு வீரர், தொழிலாளர்கள் போன்ற எல்லோரிடமும் பிரபலமாக இருந்திருக்கின்றது.
0: 4:23 நிமிடம் இஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: விட்பி டூரம் அருள்மிகு நவதுர்க்கை அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் மே 18 திங்கட்கிழமை காலை 6 முதல் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அத்தருணம் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து எம்பெருமாட்டியின் அருள் பெற்றுச் செல்லும் வண்ணம் அழைக்கின்றனர் ஆலய அரங்காவல் சபையினர். விட்பி டூரம் அருள்மிகு ஸ்ரீ நவதுர்க்கை அம்மன் ஆலயம், 9616 டாண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி, 416-276-9101.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுக்கும் அறிவித்தல். ஆன்டாரியோ மாகாண வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாரம் இது. ஸ்காப்ரோ ரோச்பாக் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் கொண்டு வந்த சட்ட மூலம் 104 கீழ் இந்த வருடம் 6வது ஆண்டாகவும் தமிழின அழிப்பு அறிவூட்டல் வாரம் மே மாதம் 12 தேதி முதல் மே மாதம் 18 தேதி வரை மாகாணம் முழுவதிலும் கடைபிடிக்கப்படுகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து நிற்கும் எம் சமூகம் இன்று கல்வியின் மூலமாக உண்மையை உலகிற்கு உரத்துச் சொல்கிறது. பிராம்டனில் நிமிர்ந்து நிற்கும் தமிழின அழிப்பு நினைவகம் எம் மாணவர்கள் நேரில் கற்கும் வரலாற்று சாட்சியமாகவும் உலகெங்கும் இருந்து வரும் தமிழ் உறவுகள் அஞ்சலி செலுத்தும் நினைவிடமாகவும் உயர்ந்து நிற்கிறது. இந்த வாரம் உங்கள் இல்லங்களிலும் பிள்ளைகளின் பாடசாலைகளிலும் பணியிடங்களிலும் இது குறித்த உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும். எம் வரலாற்றை ஏனைய ஒன்டாரியோ வாழ் மக்களோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கல்வியின் ஊடாக எமது வரலாற்றை பாதுகாப்போம். நீதிக்கான பயணத்தில் ஒன்றிணைவோம். மாகாண சபை உறுப்பினர் விஜய் தணிகாசலம் அவர்கள் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
1: வீடு விற்பனை துறையில் 20 மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைநனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல், 416-371-1487.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
0: Weekend vibration. East FM 102.7.

0: இப்பவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் ராணுவ பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பலஸ்தீன போருக்கு வழிவகுத்த இஸ்ரேலின் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டோரில் கடைசியாக எஞ்சியிருந்த பிரதான சூத்திரதாரி இவர் என நம்பப்படுகின்றது.
3: தமிழ்நாடு தாவக அரசின் முதல்கட்ட அமைச்சர்களின் துறைகளை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலம், குழந்தைகள் நலம், முதியோர் நலம், மாற்றுத்திறனாளிகள் நலம், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சர் விஜயின் கீழ் வருகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக இன் ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, நிதி அமைச்சராக செங்கோட்டையன், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ், உணவுத்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்மோகன், கனிமவளத்துறை அமைச்சராக டி கே பிரபு, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
2: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை எடுத்துக்காட்டும் வகையிலான நினைவாயுதம், ஓவியம் மற்றும் புகைப்பட கண்காட்சி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 4378607002.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 4162936262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புதுச்சேலை உடுத்தி
1: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 Milner Avenue, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

0: மணிக்கணக்கில் விழுந்தது இந்த வேலை. 4:47 கடிகாரத்தை பற்றி அறிவது கரவேல் பேசிக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். அடுத்த இதுல பிரபலமான இந்த உலகின் பிரபலமான கடிகார கோபுரம் சொல்லி பார்க்கையில் பிக் பென் லண்டன்ல இருக்கின்றது. உலக புகழ் பெற்ற ஒரு கடிகார கோபுரமாக இது காணப்படுகின்றது. 1859 முதல் இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
0: அப்கிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப பிரபலமா இருக்கிற இந்த கடிகாரங்கள் பாக்கின்றன. ஆப்பிள் வாட்ச் மிக மிக பிரபலம். அதுல இந்த ஹார்ட் ரேட் பாக்குறது, ECG பாக்குறது, ஸ்லீப் டிராக்கிங், கால் ஆன்சரிங், ஃபிட்னஸ் அப்படி இப்படின்னு கொச்சக்கமான வசதிகளோட அப்கிரேட் ஆயிட்டே இருக்குது. ஃபியூச்சரும் அதை என்ன சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கு போட்டியாக சாம்சங் கேலக்ஸி வாட்ச் வந்துருக்கு, கேமின் இருக்குது. இப்படி எக்கச்சக்கமான கடிகாரங்கள் எதிர்கால கடிகாரங்களாக அப்கிரேட் பண்ணிவிட்டு அவங்க தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறாங்க கடிகாரத்தில்.
1: ஆமாம், ஒரு என்னன்னு சொல்கிறேன், இந்த ஹோலோகிராம் திரை, AI உதவியோடு பிளட் ப்ரெஷர் கணிக்கிறது, அதே போன்று இந்த BP கணிக்கிறது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கு.
0: என்னதான் கழிச்சு செய்கிற. சரி, அணுக்கடிகார் உலகின் மிக துல்லியமான நேரம் அந்த அணுக்கடிகாரம் சொல்லப்படுகிறது, அட்டோமிக் கிளாக். இது அணுக்களின் அதிர்வை வைத்து நேரத்தை அளக்கின்றது.
1: இப்படி வந்து மனித நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் இந்த கடிகாரமும் ஒரு முக்கிய பங்கு ஆற்றிக்கொண்டு அதுவும் ஒரு வளர்ச்சியை அடைந்து கொண்டு வந்திருக்கிறது தான் நாங்கள் பார்த்துருந்தோம்
0: என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா, நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னதாக
1: எவரெஸ்ட் பணிச்சு வழங்குகின்ற மலிவு பணி தொடர்பாக அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே, $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் FM 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
0: 4:51 இன்றைய நாள் கடிகாரத்தை பற்றியதாக இன்றைய அறிவது கரவேல் நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியோடு நாங்களும் நிறைவுக்கு வந்து நாங்களும் வீட்டை போகிறோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸில் பாடல் தருவதற்கு உஷா மற்றும் கோகுலன் நீங்களும் அழைக்க தயாராகலாம் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் வருகிற வாரமும் இதே போலவே அறிவது கரவேல் இன்னொரு தலைப்போடு வரும் பல விடயங்கள் உங்களுக்கு சொல்வோம் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: அன்பு வணக்கங்களுடன் நீ ரஜா
0: என்று உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பலவருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
5: ஊரில்
2: உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: ABS Mr. P. Singaraj, வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
3: வெர்கோ வெட்ஸ் லோ, 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

0: நன்றி சஞ்சயன் மற்றும் நீரஜா. வணக்கம் நேயர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் விஷா. வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா உற்சாகமா இருக்கிறோம். அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் இரண்டு மணித்தியாலும் எங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கலாம். உற்சாகமான நீண்ட வார விடுமுறை நாளின் முதலாம் நாளோடு இணைந்திருக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தில் 20 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் மாலை பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு பொழுது 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வெப்பநிலை காணப்படும். நாளைய நாள் 25 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாக காணப்படுகின்றது.
0: நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம் 4165544040. அத்துடன் பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் டிக்டாக்கிலும் ஈஸ்ட் எஃப்எம் டாமல் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புக்கு 4168241212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அத்துடன் நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் கேட்டு மகிழ முடியும்.
1: எரிபொருளின் விலையை பொறுத்தவரை நாளை நாள் மே மாதம் 17ஆம் தேதி டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை 4% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7 மணி வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க அழைக்க முடியும். 4165544040.

0: கரண் என் திரைப்படத்தில் இருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4165544400.
1: உற்சாகமாக நீங்களும் எங்களோடு இரண்டு மனதியாலும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் கோவிலன். வணக்கம் சாக்கா.
0: வணக்கம் கேசவன். எப்படி இருக்கீங்க?
2: பாட்டை

0: வேந்திருக்கா வழியில, நானும் பைஃபும் இப்பான் வேலையில வந்தவா, அப்ப பைஃபோட வழியில போக பண்றது.
1: அப்ப பிஸி இல்ல. சரி, என்ன பாடல்?
0: நான் விரும்பி கேட்கும் பாடல் அக்கா, வண்ண வண்ண செல்லெடுத்து வந்த செந்தமிழ் பாட்டு.
2: சரி, உங்களுக்காக பாடல் வரப்போகின்றது. நன்றி இணைந்து விடமைக்கு.
3: அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
0: எத்திசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: நேரம் 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-554-4040. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். கோகுலன்,
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: நல்லா இருக்கிறேன் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: சந்தோஷம். இன்று என்ன பாடல் செல்வகுமாருக்கு?
6: ஏழாம் அறிவு படத்திலிருந்து இன்னுமே என்ன தோல அந்த பாட்டு.
5: நல்ல பாடல் உங்களுக்காக வரப்போகின்றது. நன்றி, இணைந்து கொள்ள பேசி செல்வகுமார்.
4: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040.

0: எல்லாம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஒழித்தோம். இந்த அந்த பாடல் நேரம் 5:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளை அழைக்கலாம். 416-554-4040. தங்க நகை உலகின் புதிய புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 பெறுமதியான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையிலும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599.
1: உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். 416-554-4040. 416-554-4040.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுபியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM, Tamil, செய்திகள்.
4: அல்பர்டா மாகாணத்துடன் பாரிய சக்திவல ஒப்பந்தத்தை கெனடி அரசு எட்டியுள்ளமை அம்மாகாண அரசின் மோசமான நடத்தைகளை வரவேற்பது போல் உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் விமர்சித்துள்ளார். அல்பேட்டா மாகாணத்தில் நிலவும் பிரிவினைவாதத்தையும் கனடாவில் இருந்து வெளியேறும் மிரட்டல்களை அல்பேட்டா முதல்வர் விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
5: தமிழ்நாட்டில் 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்டுகள் இலவசமாக வழங்கும் உத்தரவில் முதலமைச்சர் விஜய் முதலாவதாக கையெழுத்திட்ட நிலையில் அதனை செயற்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதேவேளை மகளிர் உரிமை தொகையை உயர்த்தும் வாக்குறுதி நடைமுறைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளார்.
4: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் 17 ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வெர்கள், வவுனியாவில் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளிலும் அப்பகுதிகளின் பொதுமக்களால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடாத்தப்பட்டுள்ளன.
3: Weekend vibration. Vibration. East FM 102.7.
5: நேரம் 5:31 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு கலைக்கலாம். 416-554-4040. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். கோகுலன்
4: வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சுதா.
4: வணக்கம் சுதா, எப்படி இருக்கிறீங்க?
5: சந்தோஷம் சுதா. சுதாக்கு இன்று என்ன பாடல்?
6: மெஹம்பூபா.
5: யாருக்காக கேக்குறீங்க? உங்களுக்காக. அப்படியா? சரி சரி சுதா, உங்களுக்கு KGF சாப்டர் 2 இருந்து அந்த பாடல் வருகிறது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
6: நன்றி
5: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52. இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. செல்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி for viewing. Sasilan, 416-727-1930. Greystone Luxury Homes.
4: இந்த கூடை இனிய இசையோடு வரவேற்க நீங்கள் தயாரா? ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், முன்னணி இடம் பாடகர் சத்திய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், மகிஷா, அஜீஷ், பிரியாந்தி மற்றும் சபேஷ் இவர்களோடு முதன் முறையாக செல்வா சாஸ்திரா லைவ் பேண்ட் மணியும் நேரடி இசை அனுபவம். June 6, 6:01, பிக்கரிங் கேசினோ ரெசோர்ட்டில். மேலதிக விவரங்களுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அண்ட் ஈவன் பை ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நேரம் 5:39 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகிழலாம். அழைக்கலாம் 416-5544-0400.
7: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் சார்.
7: வணக்கம். நல்லா இருக்கிறோம் பிரபு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கேன் சார்.
6: சந்தோஷம். என்ன செய்து இருக்கீங்க பிரபு?
8: நன்றி
7: பிரபு, இணைந்து கொண்டமைக்கு
6: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4164-5544-0400.
9: உலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே,

0: இருக்குது முன்னே.
1: பிரபுவின் விருப்பமாக உழைப்பாளி திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம் 4165444040.
2: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யாருன்னு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் துஷி, எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கிறோம். நீங்க இருவரும்?
2: நாங்களும் நல்லா இருக்கிறோம் தர்ஷி. சொல்லுங்க, எப்படி உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கு?
3: வீக்கெண்ட் நல்லா சன்பலா போய்கொண்டிருக்கு. நல்ல வெதரும் தானே, ஃபன் வீக்கெண்டா போய்கொண்டிருக்கு.
1: சந்தோஷம். சரி, இன்று என்ன பாடல் துஷிக்கு?
3: சிங்கம் படத்துல இருந்து காதல் வந்தால என்ற பாட்டு.
1: எவ்ரிபடி மஸ்ட் லிசன். இது உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி வாய்ப்புக்கு. 4165544040.

0: துஷியின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடலில் நேரம் 5:50 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு அழைக்கலாம். 416-994-4040
1: தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்க 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் என்று பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அகிலன், எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: சொல்லுங்க
1: பாடல் வரப்போகின்றது. நன்றி அகிலன் இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544040 நலஹலம் கோகுலன் 911 சொல்லலாம் விட்டு.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல. அதோட பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefieldicum, Idale. இலவசா ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
6: 416-461-6401.
7: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் May 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அகமத் தம்சின், 4378607002, 4378607002.

0: நேரம் 6 மணி 1 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து நீங்கள் 7 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4165544400. அத்துடன் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் CA ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை இப்பொழுது 20 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய மாலை பொழுது 15 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். இரவு பொழுதில் 11 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்படும். நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுகின்றது. திங்கட்கிழமை வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் வரை எட்டக்கூடிய நிலைமையும் காணப்படுகின்றது.
0: அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: ஓ வணக்கம், நான் கரண் காய்க்கிறேன். எப்படி இருவரும் நலமா?
1: நலமாக இருக்கிறோம் கரண். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்,
0: சந்தோஷம். கரனுக்கு இன்று என்ன பாடல்?
2: பாடல் எனக்கு இந்த உன்றத்துல என்ன குழந்தை படத்துல இருந்து இந்த பாடல்.
0: ஏதோ ஒரு பாட்டு,
2: ஏதோ ஒரு பாடல், ஆண் குரல் பாடின பாடல். அதுல 2 பாடல் இருக்கு, பெண் குரல் பாடினதும்
0: பாடிய பாடல் உங்களுக்காக வருகின்றது. கரண், நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி இதுவரைக்கும் நான்

0: சரணின் விருப்பமாக ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:07 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: தொடர்ந்து 7 வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விஜய்.
1: வணக்கம் விஜய், எப்படி இருக்கிறீங்க?
2: நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரெண்டு பேரும்
0: நாங்களும் நிலமா இருக்கிறோம் விஜய். இன்று என்ன பாடல்?
1: பாட்டுக்கு பிறகு கேக்குறோம் என்று கவலைப்படாம சொல்லுங்க, எப்படி போகுது?
0: இந்த பாடலை கேட்டு இன்னும் ஓகே ஆக போறீங்க. உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. நன்றி இணைந்த உடனே.
2: நன்றி, வணக்கம்.
0: இந்த நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: எவரெஸ்ட் பர்னிச்சர்.

உலகத்தினுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 647-669-4663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்ற தருகிறார் ரவி ஆனந்தமணி, 647-669-4663-647-OH-MY-HOME.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. May 16-17 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். May 16-17 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாட்டர் ஹீட்டர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

ஃப்ரீடம் திரைப்படத்திலிருந்து ஒளி தோய்கிறது அந்த பாடல். நேரம் 6:23 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4:55 தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அசிஸ்டாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஊடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் புளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 4169004599 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 4:56 4:00 4:00

0: சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த அந்த பாடல். நேரம் 6:29 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4565444000.
1: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். உற்சாகமான மாலை பொழுதில் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இசை எக்ஸ்பிரஸில் இணைந்து கொண்டு நீங்களும் இணைந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கலாம்.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
5: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: காசாவில் தாம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவு தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன போருக்கு வழிவகுத்த இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை திட்டமிட்டோரில் கடைசியாக எஞ்சியிருந்த பிரதான சூத்திரதாரி இவர் என நம்பப்படுகின்றது.
1: தமிழ்நாடு தாவேக அரசின் முதல்கட்ட அமைச்சர்களின் துறைகளை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. காவல், உள்துறை, பொது நிர்வாகம், மகளிர் மேம்பாடு, இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகள் முதலமைச்சர் விஜயின் கீழ் வருகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என் ஆனந்த், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, நிதியமைச்சராக செங்கோடையன், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ், உணவுத்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன், மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமார், பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ராஜ்மோகன், கனிம வளத்துறை அமைச்சராக டி கே பிரபு, தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
0: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தமிழின படுகொலையை எடுத்துக்காட்டும் வகையிலான நினைவாயுதம் ஓவிய மற்றும் புகைப்படக் கண்காட்சி ஜால் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பித்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebe 437-477-7960 437-477-7960.
3: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, Unit 14, Morningside and Shepherd Sandipal, Good Life Flooring, 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
4: Richmond Hill இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 தேதி காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 மணிக்கு தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 மணிக்கு தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.

0: எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு இசை எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கின்றது. நீங்கள் 7 மணி வரை எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 Finch Street Square, Finch and Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே, $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 9 Finch Street Square, Finch and Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

ஆரம்பிக்கலாம். விசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கின்றோம். விசை எக்ஸ்பிரஸ் நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் பலரும் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டார்கள். கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் அதே நேரத்தில் எங்களோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் உங்களிடத்தில் இருந்து இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி விடைபெறுகின்றது. மீண்டும் நாளை மாலை 5 மணி தொடக்கம் 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம் என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் 7 மணிக்கு ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம். தொடர்ந்தும் வீக்கெண்ட் ஸ்டெஃப் எம்மோடு இணைந்திருங்கள்.

0: and only Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest radio
1: station. பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
3: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. 416-457-0651. Conditions apply.
5: உங்கள் விருப்பத்துக்குரிய சுவையகம் இப்பொழுது ஸ்காப்ரோ ஷீரடி பாபா ஆலயத்துக்கு பின்னால் அமைந்துள்ள கட்டடத்தில் கோலாகல ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு 5 வெஜி சமோசா $1, மரக்கறி சாப்பாடு விசேட விலையில் ரொட்டி $1, 3 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினால் $25, 3 கொத்துரொட்டி வாங்கினால் $25, சுவையகம் ஸ்பெஷல் நூடுல் $10, வாழையிறையில் பொதிசோறு $20. சைவம் அசைவம் இரண்டு வகை உணவுகளும் கிடைக்கும். சுவையகம், 2721 மார்க்கம் ரோட், யூனிட் 47, ஸ்காப்ரோ.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.

0: 13 டிகிரி செல்சியஸ் மாலை பொழுது 16 டிகிரி செல்சியஸ் இரவு பொழுது 11 டிகிரி செல்சியஸாக காணப்படும். நாளை நாளின் மாலை பொழுது மற்றும் இரவு பொழுதில் மலைத்தூரலுக்கான சாத்திய கூறுகளும் தென்படுகின்றன.
1: உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை istfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். அத்துடன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7, istfm தொடர்புக்கு 4168241212 அல்லது istfm102.7@gmail.com.
0: டொரண்டோ பெரும்பாகத்தில் நாளை பொறுத்தவரை மே மாதம் 17ஆம் தேதி எரிபொருளின் விலை 4% அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: ஸ்டார் நைட்டை அலங்கரிக்கவிருக்கின்றது முதல் பாடல்.
0: இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள் மற்றும் கேடிய கலைஞர்களுடைய பாடல்கள் அவர்களோடு பேசுகின்ற மனுத்தியாலம் என்று சொல்லி இன்றைய நாளும் நிகழ்ச்சி இணைந்திருக்க போகின்றது. உங்களோடு ஸ்டீவ் கிளேஃப் என்னை செயல் ஸ்டீவ் கிளேஃப் மற்றும் குழுவினர் தருகின்ற பாடல் இது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழே உயிரே மெய்யே உயிர் மெய்யே.

0: நேரம் 7:13 எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் வாகிசன் மற்றும் குழுவினர் தந்த பாடல். அந்த பாடல் 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கலாம். கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள், அவர்களை பற்றிய விடயங்கள், அவர்களோடு நேரடியாக பேசுகிற மனத்தியலம் என்று சொல்லி இன்றைய நாளும் ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது. இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். அதிவிசேட விலைகளில் $1,299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா $599 மாத்திரமே. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. அதே வழியில் ஏராளமான தெரிவுகளில் கனடியன் மேட் சோஃபா செட்கள் விசேட விலையில் $1,000 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வழியில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: பிரஜியின் இசையில் ரெதூஸ் பாடலை தந்திருந்தார். பாடலுக்கான வரிகள் VKFM 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் உங்களோடு இணைந்திருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி வித்யா ஜுவல்லரி மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பெருசு. தாலிக்கொடி உடல்களுக்கு செய்குழி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. சலுகையிலும் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி, தங்கத்தின் அழகு நம்பிக்கையின் பெயர். 416-900-4599. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். வெறும் பாடலுடன் மயூரதி.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLP, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல். சாரீஸ் $400, ஷல்வாஸ் $500, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டிஸ் ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
8: Uppuludum kelungal. East FM 102.7.
9: East FM, Tamil, Seidhigal.

0: அல்பர்டா மாகாணத்துடன் பாரிய சக்தி வல ஒப்பந்தத்தை கெனடி அரசு எட்டியுள்ளமை அம்மாகாண அரசின் மோசமான நடத்தைகளை வரவேற்பது போல் உள்ளதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் விமர்சித்துள்ளார். அல்பர்டா மாகாணத்தில் நிலவும் பிரிவினைவாதத்தையும் கனடாவில் இருந்து வெளியேறும் மிரட்டல்களை அல்பர்டா முதல்வர் விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் 500 யூனிட்களுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட்கள் இலவசமாக வழங்கும் உத்தரவில் முதலமைச்சர் விஜய் முதலாவதாக கையெழுத்திட்ட நிலையில் அதனை செயற்படுத்த நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. அதேவேளை மகளிர் உரிமை தொகை உயர்த்தும் வாக்குறுதி நடைமுறைகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். மறுபுறத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்துள்ளார்.
0: இலங்கையின் வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் 17 ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்றும் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் வெறுகள், வவுனியாயில் செட்டிக்குளம் ஆகிய பகுதிகளிலும் அப்பகுதிகளின் பொதுமக்களால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடாத்தப்பட்டுள்ளன.
2: Weekend vibration. East FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: மே 21, 22, 23 தேதிகளில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிப்ட் கார்டு பரிசு. தமிழ் மக்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக ஸ்பிரிங் மெகா சேலுக்கான VIP லிஸ்டில் முன்கூட்டியே இணையுங்கள். லிமிடெட் இடங்களே உள்ளதால் தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தாம்சின், 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விவாஹா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொராண்டோ
5: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
4: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
5: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொராண்டோ,
4: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது. விவாஹா டொராண்டோ,
5: அழகோ அழகு. 6477873784.
2: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர் விசா இன்சூரன்ஸ்களுக்கும் RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் ஃபைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்,
6: மழையாய் பொழியும்
0: என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வினோ மற்றும் நிறுத்திக்கா அந்த பாடலை தந்திருந்தார்கள். நேரம் 7:41 102.2 FM இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்களோடு உங்களோடு ஸ்டார் நைட் இணைந்திருக்கின்றது.
1: இந்நேரத்தில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மலிவு விற்பனை பற்றிய அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கு 149 dollars, double memory foam mattress $249, queen size memory foam mattress இனை நீங்கள் $349 க்கு பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றினை குறிப்பாக யுனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேமிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 9 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட்.

0: சிபோவின் இசையில் மகிஷா அந்த பாடலை தந்திருந்தார். எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அடுத்து வரும் பாடலுடன் அக்னி சுரேஷின் வரிகளில் சுதர்சனின் இசையில் வருகின்றது இந்த பாடல்.

0: உயர்ந்து வாழ்ந்து உலகத்தை உன்னத பூமியாய் மாற்றுவோம்.
1: நானும் ஒரு மனிதன் தான், நீயும் ஒரு மனிதன் தான், நானும் நீயும் சேர்ந்து வாழ்தல் சமூகம். நானும் ஒரு மனிதன் தான்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் East FM.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 அறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும். 416-726-4417.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட்.

0: இணைந்திருக்கின்றோம் ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது மனுத்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமான மனுத்தியாலம் என்று சொல்லலாம். இங்கிருந்து படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற படைப்பாளர்களோடு நேரடியாக பேசுகின்ற மனுத்தியாலமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒரு படைப்பாளரோடு பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். கூடுதலாக மெயின் ஸ்ட்ரீம்ல அறியப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது, மிக முக்கியமான ஒருவர். இவருடைய புத்தகம் நூல் கூட தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இணைகின்றோம். எங்களோடு நூலாசிரியர் பிரசனல் நம்பர் 1056 நூலாசிரியர், அதே நேரத்தில் கீநோட் ஸ்பீக்கர், ஃபைனான்சியல் எக்ஸிகியூட்டிவ் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒருவர், மதிப்புக்குரிய ரோய் ரன்வேல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரோய் ரன்வேல் அவர்களே.
1: வணக்கம் கோவலன்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் என்று வானிலை நல்லா இருக்கிறது. ஸோ
0: வெவ்வேறு தலங்களில் சந்தித்திருந்தாலும் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு நூலாசிரியர் என்ற அறிமுகத்தோடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கின்றது இன்றைய நாள் எங்களோடு ஈஸ்ட் எஃப்எம்மோடும் நேர்களோடும் இணைந்து கொள்வது?
1: எனக்கு பெருமையும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய இனம் இந்த நாட்டில் இப்படி வந்து முன்னோர் இருப்பதை பார்க்க எனக்கு மனம் குளிர்கிறது. எனது புத்தகங்கள் எழுதின காரணம் அந்த காரணம் அது ஒன்றுதான். பட் ஐம் ஹாப்பி டு பீ ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ.
0: நன்றி. இன்றைய நாள் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக பல்வேறு விஷயங்களை பேசிக்கொள்ளப் போகின்றோம். முதல்ல பல விடயங்கள் நேர்கள் அறிந்திருக்கக்கூடும், தொடர்ச்சியாக உங்களை பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரோய் ரன்வேல் என்பவர் யார் என்ற இடத்துல தொடங்கலாமா? ஒரு சின்ன ஒரு அறிமுகம்.
1: சின்ன அறிமுகம், நான் பிறந்த இடம் கொழும்பு, வளர்ந்தது பருத்தித்துறையில், படித்தது ஹாட்லி கல்லூரியில். பிறகு கனடாவுக்கு நான் 1988 எனக்கு 18 இருக்கும்போது இங்கு வந்தேன். ஸோ இப்பொழுது 37 பிறகு எவ்வியா
0: ஒரு 37 வருட பயணம். கனடாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய ஒரு அடையாளப்படுத்தல் என்று வருகின்ற பொழுது இந்த பயணத்தை பல இடத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய நூல் என்று வருகின்ற பொழுது பிரசிடென்ட் நம்பர் 1056, ஒரு கைதி இலக்கம் 1956, அது உங்களுடைய கைதி இலக்கமாக இருந்திருக்கின்றது. போர்ச்சூழலின் போது எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஒருவர் அங்கிருந்து இங்கு வந்து இவ்வளவு தூரம், குறிப்பாக ஒரு ஃபைனான்சியல் இண்டஸ்ட்ரியில் அசட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல் வரைக்கும் வந்திருக்கிறீங்க, அது பல இடத்துல பாராட்டத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 1056 பிரசனல் நம்பர் 1056 எழுதணும் என்ற எண்ணம் எங்கிருந்து தொடங்கியது?
1: அது நல்லொரு கேள்வி. நான் 1988 வந்த பொழுது வார எல்லா இமிகிரண்ட்ஸ் மாதிரி நாங்களும் எல்லாம் வேலை செய்யறதானே, அப்படி செய்து போட்டு 1998 பத்து வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வென்குவருக்குள்ளே போய் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது, சேம் கம்பெனி தான். அங்கே போன பொழுது எனது கிளாயண்ட்ஸ் எல்லோரும் வந்து வெஸ்டர்ன் கனடாவில் இருக்கிறாங்க, ஃப்ரம் வினிபெக் டு விக்டோரியா பிசி, அதுதான் எந்த ஏரியா. அப்பொழுது அங்கே 1998 அங்கே போன பொழுது அவங்க கேட்பாங்க, வேர் யூ ஃப்ரம், பிகாஸ் இப்போ எங்களை மாதிரி ஆக்கலாம் கண்டதில்லையே ஆக்கம். அப்போ கதையை சொல்ல ஸ்ரீலங்கா பற்றி கிடைக்கிறது, யுத்தத்தை பற்றி கிடைக்கிறது, அப்படி இப்படி காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது சம மை கிளாயண்ட்ஸ் சொன்னார்கள், நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அதை பற்றிய. அந்த நேரத்தில் நான் இளம் வயது, கல்யாணம் கட்டி யங் ஏஜ், அப்போ டைம் இருக்கு இல்லை புத்தகம் எழுதுறதுக்கு. பிறகு இங்கு 2016 திருப்பி டொராண்டோக்கு வந்தேன்,